நேரம் 5:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய அச்சுதாஷ்டகம்

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-லும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவணி மாதம் 15ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 21ஆம் நாள்,

2027 ஆடி மாதம் 21 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கர்நாடக சுத்தசாவேரி.

0: இதுவரை வலம் வந்தது கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 6 குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை, இதில் கால்நடை நமக்கு தோழனம்மா, உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் ராஜா அலெக்சாண்டர் ஃபிளமிங் குறித்த தொகுப்போடு வரும் டெக் பைட். தொடர்ந்து செய்தி செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகும், 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்தாழை

தலைப்பில் மருந்தில்லா மருத்துவ தீர்வுகள், இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபால் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மற்றும் திருச்சி சீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் ஆலய உலா ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை தஞ்சாவூர் மாவட்டம் திருவீரகம் ஆதி சுவாமிநாத திருக்கோவிலிருந்து. இருபட பாடல்கள் இதயத்தை திருடாதே பிரியம் திரைப்படங்களிலிருந்து முற்பகல் 11 மணிக்கு உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. 12:10 மங்கீர் உலகத்தில் இன்று சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. 1 மணிக்கு மதுரோ கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மக்காசோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் கிராமிய பாடல்கள் வழங்குகிறார் ஆகாட்டி ஆறுமுகம் அவர்கள். 3 மணிக்கு வரும் இசை தூரல், 4 மணிக்கு சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ். ஐந்து மணிக்கு பொன்மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், பண்பலையில் இரவு 7 மணிக்கும் முதலாளி வரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் இன்று நிகழ்ச்சிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் கேசவன் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைக்கும் இனிய ராகம், 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கேசையில் தாரிணி கல்யாணராமன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் இன்று சுவாமிமலை எஸ் கே சுரேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. இரவு 9:30 நாடக மலரில் இன்று சுதேசி சுடர் பத்மநாபா ஐயங்கார் நாடகம், எழுதியவர் ஜி நிஷாநந்தினி அவர்கள். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போரி பல்கலைக்கழகங்கள்

0: செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரீச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் தக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பெண்.

0: இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில், உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில், கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும், உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பேய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பேய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார். வேலி தாண்டி குதித்தார். பழங்களை பறித்தார். கோணியில் நிரப்பினார். வேலியை தாண்ட முயன்றார். தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கனிகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

ஆடி மாதம் என்றாலே பல விசேஷங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. தட்சிணாயன புண்ணிய காலமானது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடுகளோடு முருகனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளும் உள்ளது. இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிக மிக

0: விசேஷமானது. மாதந்தோறும் வருகிற கிருத்திகை நட்சத்திர நாள் விரதம் இருப்பதற்கும் கந்தனை வழிபடுவதற்கும் உகந்த நாள் என்றாலும் கூட ஆடி கிருத்திகையானது மிகவும் மகோன்னதமானது. கிருத்திகை என்பது ஆறு நட்சத்திர கூட்டங்களின் பெயர். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை கிருத்திகை நட்சத்திரங்களாக திகழ்ந்து ஒளி வீசுகிறார்கள். முருகப்பெருமான் தன் தாயினும் மேலாக போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை வழிபட்டால் அருள் பன்மடங்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. தமிழ் கூறும் நல்லுலகில் மூன்று கார்த்திகை நட்சத்திர நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு. சுழற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியழு மறைத்த நிலை காணும் என்பது அருணகிரியார் கூறியது. அப்படி தன் பக்தர்களை எதிர்க்கும் பகையை அனுதினமும் அழைத்து காப்பவர் ஆறுமுகனே. வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடைய ஆறுமுக பெருமான் அருளவார் என்பது நம்பிக்கை. கிருத்திகையில் கார்த்திகேயனை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பார்கள் பெரியோர்கள். எனவே முருக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாக கிருத்திகை நட்சத்திர நாள் திகழ்கிறது. இறையுணர்வோடு இனிமையாய் இனி இசைந்து வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.
1: ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

மாலை கோட்டம் ஆடி கிருத்திக திருநாளில் நாடி வரும் அன்பர் ஆயிரம் பேர் அருமுகனே கந்தனே என்றே ஆயிரம் நாமங்கள் சொல்லிக்கொண்டு கூடிக்கொண்டு உனை தேடிக்கொண்டு காண அவள் கொண்டு கொள்டாடி கொண்டு கூறிடும் அன்பர்கள்.

மகத்தான செயல்கள் அனைத்தும் ஒரே நாளில் செய்து முடிக்கப்பட்டவை அல்ல. தினந்தோறும் செய்யும் சிறிய முயற்சிகளால் தான் அது கிடைக்கும். ஒரு பெரிய மரம் வளர்வதற்கு ஒரு சிறிய விதை எப்படி காரணமாக இருக்கிறதோ அது போலத்தான். இறைவிடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் சரளா குரலில்.

சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் தெளிவாக இருக்க முடியும். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேட தேவையில்லை. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதே நல்லது. கேட்டிருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் காஞ்சனா குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் பலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். திருவையாறு தர்ம சம்வர்தினி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு சேஷவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று அல்லி அர்ஜுனன் கல்யாணம், இரவு 7 மணிக்கு மகாபாரத கதை சொற்பொழிவு நடைபெறும். நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவீரகம் ஆதி சுவாமிநாத ஆலயத்திலிருந்து ஆடிய கிருத்திகை சிறப்பு நேரலை கேட்கலாம். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21 நாள் வியாழக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரு
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கால்நடை நமக்கு தோழனம்மா.

0: பசு மற்றும் எருமை மாடுகள் சினை பிடிக்காம இருப்பதற்கு முக்கிய காரணமான கருப்பை அலர்ச்சி குறித்து சில தகவல்களை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி அவர்கள்.
1: கருப்பை என்பது பசு மற்றும் எருமை மாடுகளில் அந்த கரு தங்குமிடமாகும். கரு தங்குமிடத்தில் ஏதேனும் விளைவுகள், அதாவது புண்கள் ஏதாவது ஏற்படுமேயானால் அதன் மூலமாக மாடு சினை பிடிக்காமல் இருந்தால் அதற்கு நாம் கருப்பை அடர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த கருப்பை அடர்ச்சி ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்று போடும்போது அந்த இடம் தூய்மை காக்காமல் இருத்தல், அதாவது கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த நஞ்சுக்கொடி வெளியில வரும். அந்த நஞ்சுக்கொடி வந்து பார்த்தா நம்ம சுத்தப்பத்தம் இல்லாம நம்ம வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கருப்பையில வந்து பார்த்தோம்னா புண்ணு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்ணு போட முடியலன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்தோம்னா கையில எந்த கிளவுஸ் எதுவும் போடாம கை கழுவோம், அந்த கன்று நம்ம வெளியே எடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கிருமிகள் மூலமாகவும் அந்த கருப்பையில வந்து தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய பாதி வந்து நஞ்சுக்கொடி எடுத்துட்டு பாதி உள்ளே விட்டுட்டோம் மறந்துட்டு அப்படின்னா கருப்பை தொற்று வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கம்மியா இருக்கிற தீவனங்களையோ இல்ல உணவுகளையோ வந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா அந்த கருப்பை அழற்சி வந்து பார்த்தா ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த கருப்பை அழற்சி அந்த மாட்டுக்கு இருக்குதா இல்லையா எப்படி நம்ம உழவர் பெருமக்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் 60 ஒரு 90 நாள்ல பருவத்துக்கு வரணும். அந்த பருவத்துக்கு வரும்போது என்ன தெரியும் அப்படின்னா, நார்மலா வந்து பார்த்தா அந்த தேங்காய் தண்ணி கலர்ல வந்து அழுக்கு வரணும், அந்த கோழை திரவம் சொல்லக்கூடிய அந்த அழுக்கு வந்து பார்த்தா வெளியில வரும். இதே கோழை திரவமானது கண்ணாடி மாதிரியோ இல்ல தேங்காய் தண்ணி மாதிரியோ இல்லாம வெளிர் மஞ்சள் நிறத்திலேயோ சிவந்த நிறத்திலேயோ வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த கருப்பையில வந்து பார்த்தா புண்ணு இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சலாம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை வந்து பார்த்தோம்னா சனவுசி போட்டா கூட நினையாகாம இருக்கும், அதை வச்சு கூட நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா மாடு கருப்பையில வளர்ச்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்மளே வீட்டுல வந்து வைத்தியம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா மருத்துவரை அணுகி அவர் மூலமா தான் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். மருத்துவர்கள் எப்படி இந்த முறையை வந்து பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆசன வழியாக கருப்பை கொம்பை வந்து கை வச்சு தொட்டு பார்ப்பாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கல் மாதிரி தெரியும். நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பை மென்மையாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பை வாயில புண்ணு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி தெரியும், திடமா இருக்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அழுக்கு வரும் பாத்தீங்களா வெளியில, அந்த பருவத்தில் இருக்கும்போது வர அழுக்கு வந்து பார்த்தோம்னா மருத்துவர்கள் பரிசோதித்து அதை சைட்டாலஜி என்ற கூடிய பகுப்பாய்வு முறையில வந்து பார்க்கும்போது இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதாவது கிருமி நோய் தொற்று இருக்கிறத வந்து கண்டறிந்து அதற்கான வைத்தியத்தை கறவை மாடுகள் கொடுப்பாங்க. அந்த கறவை மாடுகள் கொடுக்கக்கூடிய வைத்தியங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கணும். அதாவது ஒரு நாள் மட்டும் வைத்தியம் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது. சோ அதை முறையா பயன்படுத்திக்கணும். அதாவது முதல் நாள் மருந்து போட மருத்துவர் வர சொன்னாங்க, முதல் நாள் போகணும், அதுக்கு அடுத்த நாளும் போகணும், அதுக்கு அடுத்த நாள் 3 தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழற்சி வந்து பார்த்தோம்னா குணமாகும். அப்படி இல்லைனா அது குணமே ஆகாது. இது இல்லாம நம்ம மருத்துவரை அணுகாம வீட்டிலேயே நம்ம ஏதாவது வைத்தியம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சரிவிகித உணவு கொடுக்கறது, தாது உப்பு கலவையோட கலந்த தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது மாடுகளுக்கு வந்து பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானுச்சு அப்படின்னா அந்த கருப்பை தொற்று வர்றது நார்மலாகவே சரியாகிடும். அப்படி இல்லைனா நோய் எதிர்ப்பு சக்தி மாட்டோட உடம்புல அதிகரிக்கிறதால இயற்கையாகவே நோய் வந்து பார்த்தா நீங்கிவிடும். அது இல்லாம இன்னும் ஒரு சிறப்பான ஒரு வைத்தியம் இருக்கு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பருவம் மாடு வரும்போது அந்த கோழையானது வெளிர் மஞ்சள் நிறத்திலோ இல்ல சிவப்பாகவோ இருக்குது அப்படின்னா அந்த பருவத்தை நம்ம விட்டு விடுவது நல்லது. அடுத்த பருவத்திற்கு வந்து பார்த்தா செனவுசி போடும்போது அந்த மாடு வந்து பார்த்தா சனியாவதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கருப்பையில் அழற்சி வர்றதை நம்ம விவசாய பெருமக்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கன்று போடும்போது போடுற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஒருவேளை சுத்தமா இல்லா கூட அந்த இடத்த நல்லா ஃபெனாயில் அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டு கழுவாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுடுதண்ணி வைத்து கூட என்ன பண்ணலாம், அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த நஞ்சுக்கொடி போட்ட உடனே அந்த நஞ்சுக்கொடியை வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்தை மீண்டும் சுத்தப்படுத்தணும். ஏன்னா நஞ்சுக்கொடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த மாடுகளுக்கு தொற்று ஏற்படுத்துவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதை அப்புறப்படுத்தணும். அதுக்கப்புறம் கன்று என்ற மாடுகளுக்கு வந்து பார்த்தா நம்ம என்னன்னா, எள்ளு ஒரு கைப்பிடி அளவும் வெள்ளம் வந்து பார்த்தா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் வந்து பார்த்தா இடிச்சு காலை மாலை இரு வேளையும் கொடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 கொடுப்போமானால் அது கருப்பையில் சுருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அந்த கருப்பையில் சுருக்கம் அதிகமாக ஏற்படும் போது என்னவாகும் என்றால், கருப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் கிருமிகள் அனைத்தும் வெளியேறிவிடும். இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். அடுத்து கண்ணு போட்டதுக்கு அப்புறம் 60-90 பருவம் ஒருவேளை வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மருத்துவரை அணுகி உரிய மருத்துவத்தை நம்ம செய்து கொள்ள வேண்டும். இவை முறையாக நம்ம கடைபிடிப்போமானால் மாடுகளுக்கு கருப்பை அழற்சி வருவதை தடுக்கலாம். ஒருவேளை கருப்பை அழற்சி ஏற்பட்டாலும் கூட மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொண்டால் 3 4 சினைப்பிடிப்பதில் எந்த தாமதம் ஏற்படாது என்பதை உழவர் பெருமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: பசு மற்றும் எருமை மாடுகளில் ஏற்படும் முக்கிய நோயான கருப்பை அலர்ச்சி குறித்து இதுவரை பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ தங்கமணி அவர்கள்.
2: RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
0: கால்நடை நமக்கு தோழனமா கேட்டீர்கள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மாடுகளுக்கு RGS

0: காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
1: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம். பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
3: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய இம்மாதம் 14 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும் மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீடு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறுவை நெற்பயிருக்கான காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாய். எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை காப்பீடு செய்வதற்கு கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிருக்கு மண் அணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
4: அடுத்து கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் சோழமண்டல இயற்கை உணவு கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் அவர்கள்.
5: விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோழமண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு, உழவுகள் நல அறக்கட்டளை மற்றும் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமமும் இணைந்து நடத்தும் 3 ஆண்டு கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை காலை 7 முதல் இரவு 7 வரை இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த விழாவினை துவக்கி வைத்து தலைமையேற்று நடத்திட வேளாண் மற்றும் உழவு நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தர இசைந்துள்ளார்கள். மேலும் இங்கே இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 174 பாரம்பரிய நெல் வகைகளை இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறோம். வேளாண் பல்கலைக்கழக வல்லுநர்களும் வந்திருந்து தங்களுடைய இயற்கை வேளாண்முடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். ஆகவே விவசாய பெருங்குடி மக்களும் பெரியவர்களும் நண்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு சோழமண்டல இயற்கை உழவர்களின் கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் ஆகிய நான் உங்களுக்கு அன்போடு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94 43 27 59 02. மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 94 43 27 59 02.
3: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் மக்காசோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் நெகிழிகளால் மீன்வளத்தில் ஏற்படும் இடர்பாடுகளை பகிர்ந்து கொள்கிறார் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள்.
6: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது.

0: சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசி மணிகள், கவுரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய

0: நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்பு பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: கேட்டறிஞ்சிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. நேயர்கள் கேட்கவிருப்பது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம். கான்டாக்ட் 9444007555.
3: இன்று August 6.
4: சென்னை மாகாண சட்டப்பேரவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் MLA, முதல் பெண் அமைச்சர் என்ற பெருமையை பெற்ற சுதந்திர போராட்ட வீராங்கனை ருக்மிணி லட்சுமிபதி பிறந்த தினம் இன்று.
5: வங்காளத்தின் முடிசூடா மன்னன் என்று வர்ணிக்கப்பட்ட இந்திய விடுதலை வீரரும் சிறந்த பேச்சாளருமான சுரேந்திரநாத் பானர்ஜி நினைவு தினம் இன்று. ஆண்டு 1925. சுதேசி இயக்கத்தின் முக்கிய தூணான இவர் தனது சொல்லாற்றல் காரணமாக சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரகாசித்தார். தான் கொண்ட கொள்கையில் விடாப்பிடியாக இருந்ததால் ஆங்கிலேயர்கள் சுரேந்திரநாத் பானர்ஜியை சரண்டர் நாட் பானர்ஜி என்று அழைத்தனர். பெனிசிலின் எனும் எதிர்உயிரி மருந்தினை கண்டறிந்த பெருமைக்குரிய நுண்ணுயிரியல் விஞ்ஞானி சர் அலெக்சாண்டர் ஃபிளமிங் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1881 1945 ஆண்டு இவரது பென்சிலின் கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு பெற்றார். இம்மருந்து உலகெங்கிலும் 20 கோடி மக்களின் உயிரை காப்பாற்றியுள்ளது என்கிறது.

இன்று ஹிரோஷிமா நினைவு தினம். இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது 1945 ஆகஸ்ட் மாதம் 6 காலை மணி 8:15 ஹிரோஷிமா நகரத்தின் மீது லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு வீச்சு நடத்தியது அமெரிக்கா. அதன் பிறகு ஆகஸ்ட் 9 நாகசாகி நகரின் மீது ஃபேட்மேன் என்ற அணுகுண்டு வீசப்பட்டது. நினைத்து பார்க்கவும் முடியாத பேரழிவினை ஜப்பான் நாடு சந்தித்தது. வரலாற்றில் முதன்முறையாக அணுகுண்டுகள் போரில் பயன்படுத்தப்பட்டன. எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க உறுதி செய்யவும், இந்த தாக்குதலில் உயிரிழந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் மாதம் 6 அனுசரிக்கப்படுகிறது. அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவோம், அன்பு கொண்டு அவனை ஆள்வோம்.

இந்திய நாட்டின் மதிப்புமிக்க பெண் ஆளுமையும் மத்திய அமைச்சராக பதவி வகித்தவருமான சுஷ்மா ஸ்வராஜ் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2019. சிறந்த நாடாளுமன்றவாதி என அறியப்பட்டவர். நாடாளுமன்ற உறுப்பினராக 7 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 1998 அக்டோபர் 13 புதுதில்லியின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்று பெருமை பெற்றவர். வெளியுறவுத்துறை அமைச்சராக 2014 முதல் 2019 வரை பதவியில் இருந்தவர் சுஷ்மா ஸ்வராஜ். திரைப்பட இயக்குநரும் திரைக்கதை ஆசிரியரும் திரைப்பட நடிகருமான வியட்நாம் வீடு சுந்தரம் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2016. தமிழ் திரையுலகில் பல முன்னணி கதாநாயகர்களுக்கும் திரைக்கதை வசனம் எழுதியுள்ளார். கௌரவம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ள இவர் சிறந்த குடும்ப பின்னணியுள்ள திரைப்படங்களை இயக்கியதற்காக அறியப்படுபவர். விக்டர் ஹியூகோ எழுதிய லெஸ் மிசரபிள்ஸ் என்ற ஆங்கில நாவலை தழுவி எடுத்த திரைப்படம் ஞான ஒளி, ஆர்தர் மில்லரின் டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன் அண்ட் வியட்நாம் என்ற நாவலை வியட்நாம் வீடு திரைப்படமானது. தனது இறுதி காலம் வரை பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார் வியட்நாம் வீடு சுந்தரம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கிய நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல. ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், வர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெரும்பாலும் நாம நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை நிறையவே கவனிப்போம். அது நமக்கு ரெண்டு விதமான மனநிலைய உருவாக்கி தரும். ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிறதா இருக்கும், இல்ல நம்ம கிட்ட இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான். ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்னன்னா, நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கலாம், கவனிக்கலாம், ஆனா அதுக்கு நமக்கு வேணுமா அப்படிங்கறத மட்டும்

நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா போதும் அப்படிங்கிற மனசு தான் நம்மளை ஓரளவுக்கு நிம்மதியாக வச்சுக்கும். இதை தானே நாம் இன்னைக்கு தேடி ஓடிட்டுருக்கோம். அதனால கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் நமக்கானதாக நிறைவானதாக மாற்றிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இப்போ நாம் காலை மலர் கேட்டு ரசிக்கலாம்.

சுத்தி சுத்தி கூட்டி வைப்பேன், துவச்ச துணியை கூட எடுத்து வச்சு திருப்பி துவப்பேன். ஆனா இனிமேல் பாத்திரம் பத்தே பிடிச்சிருந்தாலும் 10 நாளுக்கு ஒரு தடவை தான் கழுவுவேன். அடிக்கடி வீடு கூட்ட மாட்டேன், 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீடே கூட்டுவேன். ஏன் இந்த திடீர் முடிவுனா, எத்தனையோ கதை கேட்டிருக்கேன், இப்படி ஒரு கதையை நான் கேட்டதே இல்லை. அதனால நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். அது என்ன கதை தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நிகழ்ச்சி. நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ராஜா அலெக்சாண்டர் ஃபிளெமிங் குறித்த தொகுப்பு. யார் இந்த அலெக்சாண்டர் ஃபிளெமிங்? 1881 ஸ்காட்லாந்துல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே இயற்கை மேல ரொம்ப ஆர்வம். மருத்துவராக படித்து லண்டன்ல ஆராய்ச்சியாளராக வேலை பார்த்தாரு. மருத்துவ வரலாற்றையே தன் எளிய முயற்சியால் புரட்டி போட்டு கோடிக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்றிய அற்புத படைப்பாளி. அறியாமல் நடந்த ஒரு செயலோ தற்செயலான ஒரு நிகழ்வோ உலகையே மாற்றும் மாபெரும் கண்டுபிடிப்பாக மலர முடியும் என்பதற்கு இவரது வாழ்க்கையே ஆகச்சிறந்த சான்று. நோய் கிருமிகள் மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த இருண்ட காலத்தில் தன் கூர்மையான பார்வையாலும் உழைப்பாலும் பென்சிலின் எனும் அற்புத மருந்தை கண்டறிந்து நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தவர். நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ராஜா, மருத்துவ உலகை மறுவரையறை செய்த மாபெரும் விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃபிளெமிங். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனா அந்த நோய்களை குணமாக்கும் மருந்தை தற்செயலாக கண்டுபிடித்து மனித குலத்தின் ஆயுளை இரட்டிப்பாக்கிய ஒரு மாபெரும் மனிதர் தாங்க சர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். ஒரு சிறிய பூஞ்சை கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் வல்லமை படைத்தது அப்படிங்கறத உலகம் அதுவரைக்கும் அறியலங்க. 1928 லண்டன்ல புனித மேரி மருத்துவமனையின் ஆய்வகத்துல அவர் கவனித்த ஒரு சிறிய மாற்றம் மருத்துவ உலகின் வரலாற்றையே தலைகீழாக மாற்றி அமைச்சதுங்க. அதுதான் மனித குலத்தின் முதல் உயிர் காக்கும் மருந்தான பென்சிலின். தொற்று நோய்களினாலும் பாக்டீரியா தாக்குதலினாலும் மடிந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு அது ஒரு புது விடிவெள்ளியாக அமைஞ்சிச்சுங்க. ஒரு காலத்துல பல்லு புடுங்கிறது, பிரசவம் பாக்குறது, சின்ன காயம், இது எல்லாமே கூட உயிருக்கே ஆபத்தா இருந்துச்சுங்க. ஆனா பென்சிலின் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ உலகமே வேகமா மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நாம சாதாரணம்னு நினைக்கிற பல சிகிச்சைகளுக்கு அந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கிய காரணங்க. இப்போ நாம பென்சிலின் உருவான வரலாறு தெரிஞ்சுப்போம். 1928 லண்டன்ல இருக்கிற தன்னோட ஆய்வகத்துல அலெக்சாண்டர் ஃபிளெமிங் பாக்டீரியாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சில ஆய்வு தட்டுகளை அப்படியே போட்டுட்டு விடுமுறைக்கு போயிட்டாங்களாங்க. விடுமுறை முடிஞ்சு திரும்பி வந்ததும் மேஜை மேல இருந்த தட்டுக்களை ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தட்டை பார்த்ததும் அந்த தட்டுல ஒரு பூஞ்சை வளர்ந்திருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அப்போதான் ஒரு வித்தியாசமான விஷயம் அவரோட கண்ணுல பட்டிருக்குங்க. பூஞ்சை வளர்ந்திருந்த இடத்தை சுற்றி பாக்டீரியாக்கள் எதுவுமே இல்லையாங்க. அதே தட்டோட மற்ற பகுதிகளில் பாக்டீரியாக்கள் நல்லா வளர்ந்திருக்குங்க. ஒரு சின்ன வட்டம் மாதிரி பூஞ்சையை சுற்றி மட்டும் எல்லாமே சுத்தமா இருந்திருக்கு. அத பார்த்த ஃபிளெமிங் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த பூஞ்சை பாக்டீரியாக்களை வளர விடலையா, இல்ல அதை கொன்னுடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மருத்துவ உலகையே மாற்றிய கேள்விங்க. அவர் அந்த பூஞ்சைய பிரித்து பல முறை சோதனை செஞ்சிருக்காரு. அந்த பூஞ்சையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பொருள் பாக்டீரியாக்களை அழிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூஞ்சையின் பெயர் தான் பென்சிலியம் நொட்டாட்டம். அதனாலதான் அந்த மருந்துக்கு பென்சிலின் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா கதை இதோட முடியலங்க. பென்சிலினை கண்டுபிடிச்சது உடனே மருந்து கடைகள்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னா இல்ல, அத மனிதர்களுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி, பெரிய அளவுல தயாரிப்பது எப்படி, இந்த மாதிரி பல ஆண்டுகள் ஆராய்ச்சி நடந்து மற்ற விஞ்ஞானிகளின் உதவியோட அந்த கண்டுபிடிப்பு ஒரு உண்மையான மருந்தா மாறிச்சுங்க. 2nd உலக போரின் போது போரில் காயமடைந்த 1000 கணக்கான வீரர்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பூஞ்சை தற்செயலா வளர்ந்துருந்துச்சுங்க. ஆனா அத ஃபிளெமிங் கவனிச்சாரு, கேள்வி கேட்டாரு, சோதனை செய்தாரு. அதனாலதான் அது வரலாறா மாறிச்சு. 1923 அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தீவிரமா ஆய்வகத்துல பாக்டீரியாக்கள் நிரம்பிய தட்டுக்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது ஃபிளெமிங் அவர்களுக்கு ரொம்ப சளி. எதிர்பாராத விதமா அவர் தும்மிய போது அவர் மூக்குல இருந்து ஒரு துளி சளி, நேசல் மியூக்கஸ் பாக்டீரியாக்கள் இருந்த ஒரு வளர்ப்பு தட்டுல விழுந்திருக்கு. சில நாள் கழித்து அந்த தட்டை கவனிச்ச ஃபிளெமிங் அதிர்ந்து போயிருக்காருங்க. ஏன்னா சளி துளி விழுந்த அந்த இடத்துல சுத்தி பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருந்திருக்கு. அந்த இடம் சுத்தியும் தெளிவா இருக்குங்க. இதனால தூண்டப்பட்ட ஃபிளெமிங் இந்த ஆராய்ச்சியின் முடிவுல மனித உடலின் திரவங்களில் பாக்டீரியாக்களின் செல் சுவரை கரைத்து அளிக்கும் ஒரு இயற்கை புரத பொருள் என்சைம் இருக்கிறது உறுதியா இருக்குங்க. பாக்டீரியாக்களை கரைக்கும் ஆற்றல் கொண்டதால் இதுக்கு லைசோசைம் அப்படின்னு பெயரிட்டாருங்க. லைசிஸ் அப்படின்னா உடைத்தல், என்சைம்னா நொதி அப்படின்னு அர்த்தமாங்க. மனித உடல் கிருமிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தும் இயற்கையான முதல் பாதுகாப்பு அரண் இதுதான் அப்படிங்கறத ஃபிளெமிங் உலகுக்கு நிரூபிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு தாங்க 1928 பென்சிலின் அப்படிங்கிற உலகின் முதல்
ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்க அடித்தளமாகவும் வழிகாட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. ஃபிளமிங் சாருக்கு சளி பிடிச்சதும் சரி, அவர் வெக்கேஷன் போனதும் சரி, எல்லாமே தற்செயல் தான். ஆனா அந்த தற்செயலான தருணங்களை உற்று கவனிச்சு உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தினதுதான் அவரோட உண்மையான சாதனை. நாம பண்ற சின்ன சின்ன

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். பயன்படுத்தாத பாத்திரத்தை கூட எடுத்து 10 தடவை கழுவி வைப்பேன். சுத்தமா இருக்கிற வீட்டை கூட

0: சாதாரண நிகழ்வுகள் கூட நாளைய மிகப்பெரிய மாற்றத்துக்கு விதையா அமையலாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா நினைக்காதீங்க. உங்களுடைய அடுத்த முயற்சி உலகத்தையே வியக்க வைக்கலாம், அலெக்சாண்டர் பிளம்மிங் மாதிரி அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் ராஜா அலெக்சாண்டர் பிளம்மிங் குறித்த
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிஞ்சிருக்கோம். அடுத்ததா 8 மணிக்கு இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம். திருச்சி FM Rainbow 102.1 நீ தொடர்வது

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயலதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதி

0: அறிவித்ததாக நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டுவசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜம் இன்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2nd உலகப் போரின் போது 1945 ஆண்டு

ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ம் இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

நேரம் 7:30 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. ஆபரண தங்கம் 1 கிராம் 13,361 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய் 10 காசாகவும் விற்பனை ஆயிட்டிருக்கு. அப்புறம் அரியலூர் மாவட்டம் நடுவலூர் துணைமின் நிலையத்திலையும், பெரம்பலூர் மாவட்டம் மங்குன் துணைமின் நிலையத்திலையும் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுக்கு. அதனால இங்கெல்லாம் காலையில 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முன்னேற்பாடுகளுக்கு இப்பிருந்தே தயாராயிடுங்க. அப்புறம் தமிழகம் முழுக்க இருக்கிற அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள்ல நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் கால அவகாசம் நீட்டிச்சிருக்காங்க.

0: பிறந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் உணவு தாய்ப்பால் தாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுல தாய்க்கு மட்டுமே பங்கு கிடையாதுங்க, உளவியல் ரீதியா உடன் இருக்கவங்களுடைய துணையும் அந்த தாய்க்கு தேவைப்படுதுங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால் புகுற்ற தாய்மார்களுக்கு உணவு கட்டுப்பாடுன்னு எதுவும் இருக்கா டாக்டர்?
1: மதர்ஸ் வந்து ஒரு ஹெல்தி பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கணும், பிளஸ் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் வந்து வாட்டர். அவங்களுக்கு தாகத்துக்கு தேவையான அளவு தண்ணீர், இது ரொம்ப முக்கியம். சோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 liters ஆஃப் வாட்டர் தாய்ப்பால் கொடுக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபீடிங்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்னு சொல்றேன். சோ ஒரு நாளைக்கு ஒரு 3 meals, ஒரு 2 snacks. சோ 3 meals அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது ஒன்னொன்னுத்திலயும் புரோட்டீன் ரிச்சா இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், இந்த ஃபுட்டு தான் கொடுக்க கூடாதுன்னு இல்ல.

0: தாராளமாக அவங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ, நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபுட் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. சில ஃபுட்ஸ் நம்ம காஷியஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஃபின்னு எடுத்துக்கோங்க. இந்த காஃபியில் இருக்கிற கொஞ்சம் கெஃபைன் வந்து மில்கில் போய் என்ன ஆகலான்னா, பேபிக்கு அந்த மில்கில் அந்த கெஃபைன் போச்சுன்னா பேபி வந்து கொஞ்சம் தூங்காமல் முழிச்சிட்டே இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ ஜென்ரலி காஃபி நீங்கள் எடுத்துக்கலாம், 2 கப் எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். காலையில் 1 தடவையோ சாயந்தரம் 1 தடவையோ. ஸோ சில பேர் வந்து காஃபி குடிச்சோன்னே குழந்தை அந்த மாதிரி முழிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் காஃபி எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஃபீடுக்குள்ளே அது மெட்டபலைஸ் ஆகிடலாம். ஸோ அதனால் காஃபி வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ மற்ற ஃபுட்ஸ்லையும் இப்போ சில பேர் வந்து மாம்பழம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லை, தாராளமாக மதர்ஸ் எடுத்துக்கலாம். பர்டிகுலராக அந்த மாதிரி எந்த ஃபுட்ஸுமே இல்லை. நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா 2 மாம்பழம் 3 மாம்பழம் சாப்பிட போறதில்ல, ஒரு 2 பீஸ் 3 பீஸ் சாப்பிடுவாங்க. எனி ஃபுட் ஒரு மாடரேஷனோட அளவோட எடுத்துக்கலாம், எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை கொடுங்க. ஸோ ஃபுட்டு கொடுக்கும்போதே ஒன்றுமே இல்லாமல் அந்த டேஸ்ட் இல்லாமல் கொடுக்காதீங்க, ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுக்கும்போது தான் மதராலையும் சாப்பிட முடியும். இனிஷியலாக அந்த காரம் இல்லாமல் ஏன் தர சொன்னால் மதரோட ஹெல்த்துக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் வைக்கலாம், நார்மல் டெலிவரி வைக்கலாம், அவங்க அது இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக அந்த காரம் எல்லாம் மாடரேட் ஸ்பைஸ் லெவல்ஸ். சில ஃபுட்ஸ் வந்து கேலக்டோ காக்ஸ்ன்னு சொல்லுவோம், இது சாப்பிடும்போது பால் நல்லா சுரக்கும்ன்ட்டு. ஸோ அதுக்காக அதை மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை. சில ஃபுட்ஸ் இருக்கு, லைக் பூண்டு, சீரகம், சோம்பு, இந்த வெந்தயம், முருங்கைக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, ஓட்ஸ், பாதாம் பருப்பு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்ஸில் இதை இன்க்ளூட் பண்ணி கொடுக்க பாருங்க. ஸோ ஜென்ரலி ஃபுட்டு வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொன்னணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று பால், நம்ம வந்து பால் குடிச்சாதான் பால் சுரக்கும்ன்றது இல்லை. ஸோ அம்மாவுக்கு தாய்ப்பாலோட ப்ரொடக்ஷன் எப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃபீட் பண்ணுறாங்களோ அவ்வளோ பால் சுரக்கும். ஸோ சில மதர்ஸ்க்கு பாலே பிடிக்காது, என்னால் முடியலை அப்படின்னாங்கன்னா அதுக்கு நிகரான கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா தட் இஸ் குட். இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்னன்னா, நம்ம மார்பு சைஸ் அதை வச்சு நம்மள மில்க் சப்ளை, மில்க் ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்றது. ஜென்ரலி நம்ம மார்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசெக்ட் பண்ணி உள்ள பார்த்தோம்னா அந்த பால் சுரக்கிறதுக்கான கிளாண்ட் இருக்கும், கொழுப்பு இருக்கும். ஸோ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது பிரஸ்ட் சைஸ் தான் தெரியும். எல்லா மதர்ஸ்க்குமே உள்ள இருக்கிற அந்த கிளாண்டுலார் டிஷ்யூ, தட் இஸ் பால் சுரக்கிறதுக்கு அந்த டிஷ்யூ வந்து ஆவரேஜா எல்லா மதர்ஸ்க்குமே இருக்கும். ஸோ பிரஸ்ட் சைஸை வந்துட்டு இந்த ஃபேட், சுத்தி இருக்கிற கொழுப்பு வந்துட்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிரஸ்ட் சைஸ் இருக்கும். ஸோ பிரஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறதுனால பால் நிறையா வருமோ, பிரஸ்ட் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால பால் கொஞ்சமா தான் வருமோன்றது இல்லை. பால் கொடுக்க கொடுக்க நிறையா வரும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் வந்து நம்மளுக்கு மில்க் சப்ளைய டிட்டர்மைன் பண்ணாது.
1: நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சுவாமி மலை சீரிப்பழக, சிவமலை விழி அழக, அப்பனுக்கு பாடம் சொன்ன வடிவழகா.
3: திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆலய உலாவில்
2: தகப்பன் சுவாமி எனும் திருமுருகா
3: முருகன் சிவபெருமானை பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கு அஸ்திரங்கள் பெற்ற திருத்தலம்
4: ஆதி சுவாமி மலை என்றழைக்கப்படும் திருப்புகழ் திருத்தலமான கும்பகோணம் திருவேரகத்திலிருந்து
3: ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை
2: இந்த நிலை இருந்ததில்லை, சண்முகனை மறந்ததில்லை, நாம் இருக்கும் காலமெல்லாம் இவரை என்றேதும் இல்லை.
3: இன்று காலை 10 மணிக்கு FM Rainbow 102.1
2: அந்த

0: இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
1: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8. சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
2: கேட்டிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒண்ணுல வாங்கினீர்களே. அப்படிக்கா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை பக்கமா போயிட்டு காய்கறிகள் எல்லாம் என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தக்காளி 1 கிலோ 24 ரூபாய், கத்தரிக்காய் 50, அவரைக்காய் 76, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 2 ரூபாய்க்கு கிடைக்குது. சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 44, பச்சை மிளகாய் 50, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் சௌச்சோ 2 ரூபாய்க்கு கிடைக்குது. புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூற்கோல் 40, கருணைக்கிழங்கு 100. சேப்பங்கிழங்கு 56, சேனைக்கிழங்கு 58, உருளைக்கிழங்கு 30, கேரட் 100, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 54, காலிஃபிளவர் 45, எலுமிச்சை 5 ரூபாய், கொய்யா 120, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 200, திராட்சை 100 ரூபாய். இந்த விலைகள்ல கிடைக்குது.

0: நேர்களே, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பில்
1: ரெயின்போ பண்பலை நேர்களுக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்ட் அன்பு தனபாலன். காலை 9 மணி அளவில் நேர் அலையில் உங்களது

மருத்துவர் டாக்டர் அன்பு தனபால் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க 246-102-1 அறிமுக நேர்கள் 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. திருச்சியின் முன்னிணைப்புக்கு 43-1 உங்களுடைய கேள்விகளை 938-546-102-1 என்ற கட்சி எண்ணிலையும் கேட்கலாம்.

0: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இன்னைக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சி, கரூர், மதுரை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்லையும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் இடிமின்னல் பலத்த காற்றோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மீனவ நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், மத்திய மேற்கு அரபிக்கடல், கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையில 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும் அப்படிங்கறதுனால மீனவ நண்பர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க போக வேண்டாம் அப்படின்னு அன்பா அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேரம் காலை 8 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இதனை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். முன்னதாக நேற்று தாக்கல் செய்யப்பட்ட 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அதிகபட்சமாக கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் வரும் 10-11 தேதிகளில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 12 தேதி பொது விவாதத்திற்கு அரசின் பதிலுரை இடம்பெறும். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு வரும் 17 தேதி நடைபெறவுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8 தேதி வரை நடைபெறும். நாட்டில் குழந்தைகளின் இணையவழி செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் குறித்து மத்திய அரசு விழிப்புடன் இருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 இணையத்தில் குழந்தைகளின் தனி உரிமையை பாதுகாப்பதற்கான கட்டமைப்பை வழங்குவதாக எடுத்துரைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணாக்கர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். இதில் சேர விரும்புவோர் அசல் கல்வி சான்றிதழ்களுடன் தொழிற்பயிற்சி நிலையங்களை அணுகலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரியலூர், ஆண்டிமடம், தாப்பலூர் ஆகிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026 ஆண்டில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சியில் சேர விரும்புபவர்கள் தங்களது அசல் கல்விச் சான்றிதழ்களுடன் அருகிலுள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கு நேரில் செல்லவும். இருக்கைகள் நிரப்பப்பட்டதில் மீதமுள்ள காலி இடங்களுக்கு மட்டுமே முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நேரடி சேர்க்கை நடைபெறும். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: திருச்சி மாவட்டம் முசிறியில் புத்தக திருவிழாவை ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைக்கிறார். தாத்தையங்கார்பேட்டை சாலையில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வரும்

தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் குழந்தைகளுக்கான சிறப்பு ஓவிய போட்டியும் நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 19,000 கனஅடியாக உள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்குவதற்குமான தடை 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. ஈரோடு மாவட்டம் அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவில் உண்டியல் காணிக்கையாக 1,20,00,000 ரூபாய் ரொக்கம், 212 கிராம் தங்கம், 820 கிராம் வெள்ளி கிடைக்கப் பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா தென்கொரியாவின் மின் ஜி கிம்மை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

மனம் பேசும் மொழிக்கு வார்த்தைகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு பாடலே போதும். உங்கள் மனசில் ஒழிச்சிட்டு இருக்க அந்த இனிய பாடல்களோட நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒழிக்க வருது இதே ராகம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான புது பாடல்களை, அதாவது 2018 பிறகு வெளியான படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க 938-546-102.1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், அது இடம்பெற்றிருக்கும் படம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் இது எல்லாத்தையும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சோழன் நகர்ல இருந்து சங்கமித்ரா மகிழ்மித்ரா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: அழகும் அன்பும் சேரும் இடம், ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நிறைந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: மிஞ்சுமா. குன்றுதோறும் நிற்கும் குமரன்,
1: ஏரகத்தில் வாழும் அழகன்,
0: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
2: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
1: திருவேரகத்திலிருந்து
0: இன்று காலை 10 மணிக்கு
1: FM ரெயின்போ 102.1
0: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

தொன்னூற்றி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. துறையூர் கரட்டாம்பட்டியிலிருந்து மணிகண்டன்.

0: By one, Jharkhand edged past Uttar Pradesh in a shootout after a 3-3 draw, and Madhya Pradesh overcame Dadra and Nagar Haveli and Daman and Diu 7-3. In today's semi-finals, Odisha will face Punjab, while Jharkhand will take on Madhya Pradesh in Coimbatore. And now, for a look at today's newspapers, it's over to Tanvi Khurana.
1: Thank you, Shagun. The Statesman headlines, Prime Minister Modi marks 7 years of Article 370 abrogation, asserts the region has witnessed transformative changes since the constitutional provisions were revoked in 2019. Government secures Meta apology after Prime Minister video removal row, reads a headline in the Pioneer. Government reaches out to opposition ready to soften FCRA bill, allay concerns, writes the Indian Express. The Hindustan Times in its editorial title, Monetary policy shows the economy's resilience, writes, despite a grim environment due to war in West Asia, India is expected to clock a 7% growth rate in the first quarter of financial year 2027, RBI's Monetary Policy Committee said in its resolution. What it underscores is the inherent strength of the Indian economy. It is resilient enough to weather even large cyclical disruptions. Air India appoints former Ethiopian Airlines boss Tewolde Gebremariam as CEO and MD, informs the Hindu Business Line. And finally, investors on a new mission funding space tech startups. India's fledgling private space industry has proven its expertise in building rockets and satellites, overcoming the single hardest capability hurdle in the new space economy, writes the Economic Times. And with that, it's back to you, Shagun.
0: Thank you, Tanvi. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's extraordinary pool of creative talent can be leveraged to strengthen nation's position as global hub for content creation. Government extends 10 years of Cabinet Secretary T.V. Somanathan and Union Home Secretary Govind Mohan by 1 year. Students intensify their protest over irregularities in recruitment exams in Jharkhand. Uttarakhand government puts agencies on high alert following warning of heavy rain in the state. New Delhi urges Colombo to cooperate in early release of Indian fishermen detained by Sri Lankan authorities. And India safely moves 60 ships through Strait of Hormuz during Gulf crisis. And with that, we end the morning news. Have a nice day.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: திருச்சி எஃப்எஸ்எம்எல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 முதல் 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
11: கேட்டுட்ருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இதய ராகம். நிகழ்ச்சிக்கு அடுத்த விருப்ப பாடல் அனுப்பியிருக்காங்க திருவானைக்கோவல்லிருந்து ராஜ்குமார் சிவசங்கர். இவருடைய விருப்ப பாடல் ஒலிக்கிறது டான் திரைப்படத்திலிருந்து.

0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், நைன் கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதே ராகம் நிகழ்ச்சி தாங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததா ரெட்ரோ படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இதே ராகம். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் மருந்தில்லா மருத்துவ தீர்வுகள் என்ற தலைப்பில் இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் அன்பு தனபாலன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை, கேள்விகளை 0431-246-102-1 அல்லது 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில் அழைச்சி கேட்கலாம். அல்லது நீங்கள் 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கும் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைக்கலாம். இதே ராகம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. புதுக்கோட்டை பொன்னமராவதியிலிருந்து நூருலமின் இவரின் விருப்ப பாடல் வருகிறது விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: சுவாமி மலை சிரிப்பழகா, சிவமலை விழி அழகா, அப்பனுக்கு பாடம் சொன்ன வடிவழகா.
2: திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: தகப்பன் சுவாமி எனும் திருமுருகா
2: முருகன் சிவபெருமானை பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கு அஸ்திரங்கள் பெற்ற திருத்தலம்
3: ஆதி சுவாமி மலை என்றழைக்கப்படும் திருப்புகழ் திருத்தலமான கும்பகோணம் திருவேரகத்திலிருந்து
2: ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை
1: இந்த நிலை இருந்ததில்லை, சண்முகனை மறந்ததில்லை, நாம் இருக்கும் காலம் எல்லாம் இவரை என்றேதும் இல்லை.
2: இன்று காலை 10 மணிக்கு FM Rainbow 102.1 இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
4: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8, சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகம். ஜெய் பீம் படத்துல இருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமகிருஷ்ணன் பழனி வட்டத்துல இருந்து.
1: தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம், அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர்,

அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது. அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய

0: கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து சிதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
5: திருச்சி சீனிவாசா நகர் காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை வழங்கும் ஆலய விழாவில்

0: சரவண பொய்கையில் உதித்தவன்,
1: ஆறு முகம் கொண்டு நின்றவன்,
0: அருள்மழை பொழியும் தலைவனின் தரிசனம்,
1: கும்பகோணம் திருவீரகத்தில் ஆடி கிருத்திகை பெருநாளில்
2: அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தெய்வமா?
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10 மணிக்கு.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடல் அனுப்பியிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டம் செல்லிப்பாளையம் கிழக்கு தெருவிலிருந்து தனலட்சுமி.

0: திருச்சி இஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இதனை தாக்கல் செய்து உரையாற்றுகிறார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் 10-11 தேதிகளில் பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 12 தேதி பொது விவாதத்திற்கு அரசின் பதிலுரை இடம்பெறும். மக்களவையில் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் 2007, வருமான வரி சட்டம் 2025, நிதிச்சட்டம் 2026 ஆகியவற்றை திருத்துவதை நோக்கமாக கொண்டு இம்மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிப்பது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் செயலர் உள்ளிட்டோரை சந்தித்து இரு நாடுகள் இடையேயான மீனவர் பிரச்சினை குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி திருவாதிரை விழா வரும் 10 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதில் வரும் 22 தேதி வேலை நாளாக இருக்கும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டு காரிஃப் பருவத்தில் நெற்பயிருக்கான பயிர் காப்பீடு செய்ய வரும் 14 தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் கூறியிருக்கிறார். பயிர் காப்பீட்டுத் தொகையாக ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாயை பொது சேவை மையங்களில் செலுத்தி பயன்பெறலாம் என்றார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 19,119 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 75.64 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 19,000 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 19,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 3வது நாளாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடையை நீட்டித்துள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீராணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சந்தோஷ் ராம்ராஜ் ஜப்பானின் மனாமி சூசுவை இன்று எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.
0: நாம இப்போ கேட்கலாம் திருச்சி, சேலம், மகளன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும்

0: பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இப்ப கேட்க போறோம் வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில மருந்தில்லா மருத்துவ தீர்வுகள் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபாலன் அவர்கள் நேரலையில. நேர்களே, இதுல நீங்களும் பங்கேற்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க 0431-240-1-246-1-2 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லைன்னா 938-546-1-2 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு குறுஞ்செய்தியாகவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
2: காலை வணக்கம்ங்களே. நமக்கு ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து மருந்து இல்லாத ஒரு தீர்வுகள்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னா வந்து இயன்முறை மருத்துவத்தில் வந்து இந்த உடல் இயக்க சிகிச்சை முறைகள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மருந்து மாத்திரைகள்லாம் தேவையில்லாமலே நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்குங்க. அதனால் வந்து எல்லாருமே வந்து மருந்து மாத்திரை தான் ஒரு தீர்வு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதற்கு தாண்டியும் நிறையா தீர்வு இருக்குது இயன்முறை மருத்துவத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நம்முடைய இல்லத்துக்கு வந்திருக்காங்க இயன்முறை மருத்துவர் ஆர் ஆர் அன்பு தனபாலன் ஐயா அவர்கள். ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் சார்.
2: சார், இப்போ இயன்முறை மருத்துவத்தில் வந்து இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து நிறைய இன்ஜுரி ஆகிறாங்க, அவங்களுக்கான தீர்வுகளை நம்ம வந்து முதல்ல சொல்லிடலாம். இந்த பொதுவாக ஏற்படக்கூடிய இந்த மசிலில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்களேன்.
3: இதில் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு தான் நிறையா விதமான இந்த விளையாட்டு காயங்கள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி ஏற்படக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ராப்பரான ஒரு வார்ம்அப் இல்லாததான் மெயினான இதோட பிரச்சனை.
2: ஓகே.
3: ஸோ அந்த சமயத்தில் ஒரு ப்ராப்பர் வார்ம்அப்போ ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸோட அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்களோட தசைகள் வந்து அந்த இயக்கத்துக்கு ரெடி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விளையாட்டில் விளையாடுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட தசைகள் வந்து அதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் வார்ம்அப் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக எடுத்துக்கிட்டாலும் பிஃபோர் ஈவன் நீங்கள் நிச்சயமாக ஒரு வார்ம்அப் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் அதுதான்.
2: நீங்கள் விளையாட்டை சொன்னீங்க, ஏதோ ஒரு இதே வந்து நான் ஒரு பேரலாக வந்து ஒரு வீட்டுக்கு எடுத்து போகிறேன்ங்களே, வீட்டில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறாங்க, அதற்கு முன்னாடி ஒரு வார்ம்அப் பண்ணணுமா? இல்லாட்டி வந்து அவங்களே வேலை செய்கிறது நிதம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து அதற்கான ஒரு வார்ம்அப் வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேள்வி தான்.
3: சரியான கேள்வி கேட்டீங்க. இதில் வந்து இன்னும் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டை விட்டுருவோம், வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளை பாருங்களேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நாயாகட்டும் ஒரு ஆடாக இருக்கட்டும் ஒரு மாடாகட்டும், காலைல எந்திரிச்சோன்னு அது ஓடுறதில்ல. எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவோம், சோம்பல் முறிக்கும். பார்த்துருப்போம்.
2: கரெக்டாக
3: காலை நீட்டி அப்படியே ஒரு சோம்பல் முறித்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி தான் நார்மலாக இருக்கும். ஒரு விலங்குகளுக்கே இந்த ஒரு செயல்பாடுன்ற இயற்கையாகவே இருக்குது. ஸோ அப்போ மனிதர்களான நமக்கும் நிச்சயமாக அது இருக்கணும். இதை நம்ம உணர்றதில்ல, காலப்போக்கில் இதை விட்டுட்டோம், இதுதான் விஷயம். ஸோ வீட்லேயும் சரி, எந்த ஒரு ஒரு வேலையை நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில் எந்திரிச்சோன்னு நம்மளோட காலைக்கடங்கள்லாம் முடிச்சிச்சு, ஒரு சின்ன விதமான பயிற்சிகள் பண்ணோம்னா நிச்சயமாக அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அந்த உடல் இயக்கம்ன்றது ரொம்ப சீராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும்.
2: இது என்ன எல்லா ஜாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து மேற்கொள்ளணுமா, இல்லாட்டியும் வந்து ஒரு பர்டிகுலர் இதுக்கு மட்டும் பண்ணணுமா?
3: இல்லை, இது எல்லா ஜாயிண்ட்டுக்கும் அப்படின்றத விட மேஜராக பார்த்தீங்கன்னா பிக் ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஷோல்டர் ஜாயிண்டோ, ஒரு எல்போ ஜாயிண்டோ, ஒரு ஹிப் ஜாயிண்டோ, நீ ஜாயிண்டோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ஸுக்கு நம்ம கொடுத்தோம்னாவே போதும். மற்றபடி சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்ன்றது யூஸ்வலாகவே அது நம்ம பண்ண பண்ண ஒவ்வொரு ஒர்க்லேயுமே அதனால அது சுறுசுறுப்பாயிரும்.
2: சரி, இப்போது மசில்னா மசிலில் வந்து இணைக்கக்கூடியது ஒரு லிகமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை வந்து லிகமெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அதற்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா இயன்முறை மருத்துவத்தில்?
3: இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா ஒவ்வொரு மூட்லேயுமே இணைக்கக்கூடியது வந்து அந்த ஜவ்வுன்னு சொல்லக்கூடிய லிகமெண்ட்ஸ்.
2: ஓகே.
3: ஸோ அதில் ஏதாவது அடிபடுது இல்லை ஏதாவது அதில் பாதிப்பு வருதுன்னா முதல்ல அதை வந்து பாதுகாக்கணும் நம்ம. ஸோ அதற்கு வந்து அந்த மூட்டு வந்து அசையாமல் இருக்கக்கூடிய இம்மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஜாயிண்ட்டை வந்து மொபிலைஸ் பண்ணாமல், அதாவது அசையாமல் இருக்க, அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா கட்டு கட்டியிருப்பாங்க நொட வைத்தியசாலை அந்த மாதிரிலாம். அந்த காலத்தில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூட்டை அசையாமல் இருக்க மூங்கிலோ மற்ற விஷயங்களோ வச்சு நிலம் போட்டு அந்த பாரம்பரிய

0: வைத்தேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பிஓபி போடுவோம், ஸ்க்ரப் பேண்டேஜ் கட்டுவோம். ஸோ அந்த ஜாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறது தான் அதுக்கு பண்ணக்கூடிய நம்ம முதல் உதவி அப்படின்னு சொல்லக்கூடியது.
1: ஓகே, இப்போது பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசில் ரொம்ப அதிகமாக வந்து உழைச்சிட்டேன், இப்போ வந்து நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக உழைக்கிறது குறைவாக உழைக்கிறதுங்கிறதுக்கான ஜாயிண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதா? இவ்வளோ தான் உழைக்கணும், இவ்வளோ தான் வந்து என்னுடைய மூவ்மெண்ட்டை வந்து, அதாவது ஒரு ஜாயிண்ட்டுடைய மூவ்மெண்ட்டை வந்து இவ்வளோ தான் பண்ணிக்கணும், இதற்கு மேலே தேவையில்லாமல் பண்ணால் வந்து பிரச்சனைகள் ஏற்படும், இல்லாட்டி வந்து அது என்னது தசை வந்து பலவீனம் அடையும் அப்படிலாம் ஏதாவது இருக்குதா? இல்லாட்டி மூட்டு பலவீனம் அடையும் இருக்குன்னு ஒரு இதாவது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குதா?
0: நிச்சயமாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு டூ வீலராக வாங்கணும் பார்த்தா அதோட காலம் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் சொல்லி எஃப்சின்னு ஒன்று போட்டு அதான் கொடுப்பாங்க.
1: ஓகே,
0: அதே மாதிரி தான் மனித உடம்பும் சின்ன வயசில் ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குதுன்றப்ப காலப்போக்கில் வந்து அது மூட்டுகள் தேய்மானமும் எலும்புகள் தேய்மானமும். ஏன் அப்படின்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய சில பற்றாக்குறை, கால்சியம் பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விட்டமின் பற்றாக்குறையாக இருக்கலாம். இதனால் காலப்போக்கில் வந்து உடல் பலவீனமாகும், அது வயசாகிறப்போ அது எல்லாத்துக்கும் வர்றது தான். ஸோ இதற்காக ஒரு சரியான ஒரு உணவு முறையும் உடற்பயிற்சி பழக்கவழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை வந்து சரி பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போது அந்த ஸ்ப்ரெயின் சொன்னோம், லெகமெண்ட்டில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து, அதாவது லெகமெண்ட்டில் ஒரு பிரச்சனைனா ஓகே அது வந்து கிளியுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து தீர்வுகள் இருக்குதா?
0: நிச்சயமாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லிகமெண்ட் இன்ஜுரி அப்படின்றது வந்து டிகிரி, ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரினு சொல்லி அதை வந்து பிரிப்பாங்க. அந்த அடிபட்டதோட ஒரு இதை வச்சு, அதாவது எப்படின்னா லேசான ஒரு அடிபட்டு இருந்துச்சுன்னா அது டிகிரி 1, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சுன்னா செகண்ட் டிகிரி, இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் டியர் அப்படிம்பாங்க. அதாவது அந்த ஜவ்வு வந்து கம்ப்ளீட்டாகவே அது கிளீன் இருந்தால் அது வந்து 3rd degree அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஃபிசியோதெரபி மருத்துவத்தில் வந்து மருத்துவம் இருக்குது. இதில் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த விஷயத்தை, அந்த இடத்த வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து அசையாமல் பார்த்துக்கணும். அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்காக, இன்ஃப்ளமேஷனுக்காக அந்த க்ரப் பேண்டேஜ் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஐஸ் கொடுப்பாங்க. இந்த காலை வந்து ரத்த ஓட்டம் மற்ற இதெல்லாம் சீராக இருக்குன்றக்காக காலை வந்து ரைஸ்ன்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: ஒரு எலிவேட் பண்ணி கொஞ்சம் உயர்த்தி அந்த காலை வச்சுருந்து பாதுகாக்கிறது மெயினான விஷயம். ஒரு இது வந்து 2-3 வாரம் வரைக்குமே அந்தந்த ஜாயிண்ட்டை பொறுத்தது, 2-3 வாரம் வரைக்கும் இந்த விஷயத்தை பாதுகாப்பாங்க அசையாமல். சில சமயங்கள்ல 4-6 வாரம் கூட ஆகும். இதற்கப்புறம் அதுக்கு ஒரு முறையான பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சில வாரங்கள் இல்லை சில மாதங்கள் கூட ஆகும் அந்த இன்ஜுரியை பொறுத்து.
1: சிறப்பு. நேர்களை தொடர்ந்து பேசும் இணைந்தர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான், 5-50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: ஜிஎஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு அணிச்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச

0: சிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த லைவு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க இயன்முறை மருத்துவர் ஆர் அன்பு தலமாளன் ஐயா அவர்கள். மருந்துள்ள மருத்துவ தீர்வுகளுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தா வந்து ஒரு நேயர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம் யார் இங்கிறது?
6: ஹலோ,
5: வணக்கம் யா.
6: அது என் பேரு திருச்சியில இருந்து பேசுறேன், பாஷா.
5: வெரி குட்டியா, வாங்க.
6: 80 ஆகுது.
5: சிறப்புங்கய்யா.
6: கால் வந்து வேகமா எடுத்து நடக்க முடியல.
5: சரிங்கய்யா.
6: சட்டை வந்து கை போடுறது, கை தூக்க முடியல.
5: சரி,
6: இதுக்கு என்ன மருத்துவம் எடுத்துக்கோங்க ஐயா?
5: இது எத்தனை வருடங்களாக இருக்குதுங்க ஐயா?
6: இது வந்து ஒரு 10 இருக்குங்க. அது நரம்பு சம்பந்தமா எலும்பு சம்பந்தமா தெரியல.
5: சரி,
6: நீங்க தான் சொல்லணும்.
5: நடந்தா சின்ன சின்னதா நடக்கிறீங்களா, இல்ல நல்ல பெரிய பெரிய அகலமா?
6: கொஞ்சமா நடந்து போறேன்
5: ஐயா. உங்களுக்கு தீர்வு சொல்லுங்க ஐயா.
7: ஐயா வணக்கம். இப்போ நடக்க முடியல, அதே மாதிரி கையை தூக்கி சட்டையெல்லாம் போட முடியல அப்படின்றீங்க. இது நடக்க முடியாது, இயற்கையாகவே இந்த ஒரு ஏஜ்டு ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, வயதானால் வரக்கூடிய இந்த மூட்டு தேய்மானமோ மூட்டு வலியோ, இதனால் நடக்கிறப்போ சில வழிகள் வரலாம். அதனால் காலை எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி கை தூக்க முடியல, சட்டை போட முடியல அப்படின்றீங்க. இதுவும் வந்து ஒரு விதமான தேய்மானம் தான். எங்கே அப்படின்னா தோள்பட்டையில். அதுக்கு வந்து பிஏ ஷோல்டர்னு சொல்லுவாங்க, பெரிய அத்தலெட்டிக் ஷோல்டர்ன்னு சொல்லிட்டு. இது வந்து நரம்பு பிரச்சனை இல்லை, இது வந்து எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் தான். நீங்கள் வந்து இதுக்கு இயன்முறை மருத்துவர் தாராளமாக அணுகலாம்.
5: சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருவானைக்கோவில்லேருந்து. யோகாசன பயிற்சி முறைக்கும் இயன்முறை பயிற்சி முறைக்கும் என்ன ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
7: ஆக்சுவலாக யோகாசனம் அப்படின்றது அது வந்து இயற்கையோடு ஒன்றி வரக்கூட நம்மளோட உடல் ஓட்டத்தை சீராகவே இயற்கையாகவே வச்சுக்கிறதுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு முறை. இதில் வந்து இயன்முறை மருத்துவம் அப்படின்றது ஒரு விஷயம் நம்மளுக்கு வருது, உடம்புல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அப்போ வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மருத்துவம். இது மருத்துவத்துக்கும் ஒரு ரெகுலராக நம்ம செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸுக்கும் உண்டான ஒரு வித்தியாசம் தான், அதை தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை.
5: சரிங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அனந்தபுரத்துலேருந்து நாகராஜ் ஐயா அவர் கேள்வி கேட்டிருக்காங்க. பழைய சோறு சாப்பிட்டால் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டாகும்?
7: நாகராஜ் ஐயா மிக ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த சூழ்நிலைக்கு தேவையான கேள்வி தான். ஏன் அப்படின்னா, ஒரு 40 முன்னாடி நம்மளோட உணவு முறைக்கும், 20 முன்னாடி உள்ள உணவு முறைக்கும், இப்போ இருக்கக்கூடிய ஒரு உணவு முறைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் உண்டு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு சமைப்பாங்க, அப்பப்போ சூடாக சமைச்சு சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு ஃப்ரோசன் ஃபுட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், ஃப்ரைட் ஐட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு கிடைக்கிது. அதை வந்து நம்ம வந்து டெய்லி உட்கொள்ளவும் செய்கிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகள் அது நிறையா வரும். ஏன் அப்படின்னா, அதில் வந்து உடம்புல வந்து குடல் பகுதியில் செரிமானத்தை உண்டு பண்ணக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வந்து சரியாக இயங்காமல் போயிடும். ஸோ இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில், இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறையா இருக்குது. டைஜஸ்டிவ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும், இதுக்கெல்லாம் மெயினான காரணம் வந்து குட் பாக்டீரியா உள்ள சரியாக இல்லை அப்படின்றது தான். இப்போ இந்த பழைய சோறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து டெய்லி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து நிறையா வந்து மினரல்ஸ் உண்டு. முன்னே இருக்கிறத விட, நார்மலாக இருக்கிறத விட, அந்த பழைய சோத்தில் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே வந்து பார்த்திங்கன்னா வித் டேக்ஸோடலாம் பழைய சோறு வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து உள்ளே போகிறப்ப ப்ரீபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல ஒரு பாக்டீரியாவை இது பண்ணி நம்மளோட செரிமானத்தையும் நம்மளுடைய மோஷன் போகிற பிரச்சனையும் ரொம்ப இயற்கையாகவே நல்ல விதமாக நம்மளோட குடல் பகுதியை சுத்தம் பண்ணி சிறப்பாக செயல்பட வைக்கின்றது தான் இதுக்கு காரணமே. இதை நம்ம விட்டுட்டோம் இந்த பழக்கத்தை. அந்த கேள்வியை கேட்ட நாகராஜ் ஐயாவுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன்.
5: சரிங்க. அடுத்ததாக வந்து பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கால் மூட்டு வலி, மாடிப்படி ஏறும்போது லேசான வலி, கை கால் ஜாயின்ட் பெயின், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆரம்பத்திலேயே நேரடியாக எண்முறை மருத்துவரை அணுகணுமா, பிசியோதெரபி மூலமாக சரி பண்ண முடியுமா, இல்லாட்டி வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டரை

0: பார்க்கணுமா அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க.
1: இது வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா வருங்காலத்தில் இந்த தேய்மான பிரச்சனை இல்லை மூட்டு வலி பிரச்சனை இல்லாமல் தாராளமாக நீங்கள் சரி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து எண்முறை மருத்துவரை தான் அணுகணும், இல்லை வந்து எலும்பு மூட்டு மருத்துவரை தான் அணுகணும் இல்லை, நீங்கள் அவங்கள அணுகினாலுமே அவங்க வந்து எங்களோட கைடன்ஸில் தான் சில இயற்கையான பயிற்சிகள்லாம் செய்கிறதுக்கான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக யாரை வேணாலும் அணுகலாம் இந்த பிரச்சனையில்.
0: ஓகே, அடுத்தது வந்து சுரேஷ் ஐயப்பன் நகரில் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுப்புடைய அடிப்பாகம் துடைக்கும் போது கை கட்டே வரல, பக்கத்தில் வந்து அடிபட்டுச்சுன்னா அப்போது எதுவும் தெரியாது, ஆனால் மறுநாள் காலிலிருந்து முதுகு வலியிலேருந்து கையை வச்சு ஒரே பிரச்சனையாகவே இருக்கும், வலியை வந்து பிச்சுக்கிட்டு இருக்கும், இது ஏன் அப்படி ஏற்படுது, இதற்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா.
1: அதாவது கை கட்டவரில் அடிபட்டால் முதுகு வலிக்குது அப்படின்னு?
0: ஆமாம் ஆமாம், ஒரு இடத்துலேருந்து இல்லாமல் மற்றபடி இடத்துல
1: பரவி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து அவங்க பொதுவாக தான் அந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க, அவங்களோட வயசோ இல்லை வேறு எதுவும் அவங்களுக்கு இயற்கையோ பிரச்சனை இருக்குதா?
0: 50 வயது.
1: ஸோ 50 வயதில் வந்து என்ன கையில் அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்க வேறு எதுவும் ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை வீட்டில் தான் இருக்கிறாங்களா, இல்லை என்ன மாதிரியான அவங்களோட உடல் செயல்பாடுகள் இருக்கின்றது அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இதில் நார்மலாக வந்து கையில் அடிபட்டிருந்தாலும் அவங்களோட ஜென்ரல் வீக்னஸ்ன்னு இருக்கும், பாடி வீக்னஸ், ஸோ மசில் பெயின் அப்படின்றது ஜென்ரலாகவே சில பேருக்கு இருக்கும். ஸோ அதனால கூட இந்த இது வரலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை.
0: சரிங்கய்யா, அடுத்தா வந்து ஒரு சின்ன இறைவிடை.
2: திருச்சி சீனிவாசா நகர் காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: சரவண பொய்கையில் உதித்தவன்,
1: ஆறுமுகம் கொண்டு நின்றவன்,
0: அருள்மழை பொழியும் தலைவனின் தரிசனம்,
1: கும்பகோணம் திருவீரகத்தில் ஆடி கிருத்திகை பெருநாளில்
2: அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனா, தமிழ்காத்த தெய்வமா?
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 10 மணிக்கு.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள்
1: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் அன்பு தனபாலன் ஐயா அவர்கள். மருந்தில்லா மருத்துவ தீர்வுகள் தான் குறித்து பேசிட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். அதற்கான தொலைபேசிகள் 246-101, மற்றவரின் 240-101. திருச்சியின் முன்னெடுப்பின் 4-3-1 வாட்ஸ்அப்பும் இருக்கு. உங்களுடைய கேள்விகள் வாட்ஸ்அப்லாம் 938-546-101. மற்றொரு காலருக்காக நம்ம பேசலாம். வணக்கம், யார் இங்கிறது? வணக்கம், யார் இங்கிறதுமா?
7: பெரம்பூர் மாவட்டம் குரும்புலூர் சஹிலா பேகம்.
6: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி.
7: எங்க வீட்டுக்காரருக்கு இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி முழங்கால ஆபரேஷன் பண்ணாங்க சார்.
6: ஓகே.
7: பிடிச்சி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணோம்.
6: ஓகே.
7: 3.5 மாசம் ஆகுது, இன்னும் அவங்க நல்லா நார்மலா நடக்க முடியலங்க சார். விசயத்திருப்பி எடுக்கலாமான்னு சொல்லி எங்க டாக்டர்கிட்ட போனோம். அவங்க உள்புண் காரணாதான் எடுக்க முடியும். இப்பவே வந்து பண்ணுனா உங்களுக்கு மறுபடியும் சீ பிடிச்சிருக்கு எதிர்ச்சிக்கும். விசயத்திருப்பி எடுக்க கூடாதுன்னுட்டாங்க.
6: ஓகே.
7: சார், ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம்னு சார்.
8: மிக ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டுருக்கிறீங்க. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி 3 மாதம் ஆச்சு அப்படின்றீங்க. அதில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. எக்ஸசைஸ் கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் வந்து மினிமம் லெவலில் பிகினிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த வகையான எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா உள்காயம் இன்னும் ஆறல அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லியிருந்தார் அப்படின்றீங்க. ஸோ அதை வந்து பிகினிங் லெவல் எக்ஸசைஸ்ன்னு இருக்கும். ஏன்னா அது இல்லை அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நாளையில் நாளடைவில் அந்த பிரச்சனை என்ன ஆகும்னா மூட்டு வந்து அப்படியே டைட் ஆகி

0: ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டைட் ஆகி போயிடும். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கணும்னா பேசிக் லெவல் எக்ஸசைஸை நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் மூலமாக நிச்சயமாக பண்ணணுமா? நன்றி.
1: சரி, அடுத்து பார்த்தோம்னா வந்து பெரம்பலூர்லேருந்து தேவி அவர்கள் வந்து கேட்டுக்கிட்டிருக்காங்க. எனக்கு 3 வருடமாக முடக்குவாதம் பிரச்சனை இருந்தது சார். அதுக்கு வந்து சரியான மருந்து மாத்திரைகளும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து 48 நாள் வந்து முடக்கத்தான சம்பந்தமான ஒரு இதுவும் வந்து எடுத்துருந்துருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இப்போ சமீபத்தில் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த எல்லாமே உங்களுக்கு குணமாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து எப்போது இந்த கிழங்கு சம்மந்தமானதை வந்து எடுத்துக்கிட்டால் மட்டும் கால் முட்டியில் வந்து வலது கால் முட்டியும் இடது கை ஷோல்டரும் வந்து ரொம்ப வீங்கி வலிக்கு தான். ஸோ இதற்கு ஒரு தீர்வு கேட்டிருக்காங்க சார்.
0: அதாவது நீங்கள் இந்த முடக்குவாதம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பிரச்சனை இப்போ சரியாயிருச்சு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சில சமயம் வந்து சில பேரோட உணவு பழக்க வழக்கத்தாலையும் சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து மழை பெய்யுது இல்லை குளிர் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப அந்த சமயத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியாகவும் சரி அந்த சமயத்திலும் சரி உங்களோட உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் சரியான முறையிலும் உடற்பயிற்சியும் சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம் வராமல்.
1: ஓகே. அடுத்து வந்து ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஐயா, எனக்கு 54, என்னுடைய கணவருக்கு 59, இருவருக்கும் மூட்டு வலி ப்ராப்ளம். இது தேய்மான ப்ராப்ளமா இல்லை ஜவ்வு குறைவா? எந்தெந்த வயதில் வந்து மூட்டு ப்ராப்ளம் வரும், குணமாக என்ன செய்வது? இக்காலத்தில் உள்ள காய்கறிகள் எல்லாமே வந்து கலப்படமும் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து இதனால தான் வந்து இந்த பிரச்சனைகளும் வருதா அப்படின்னு விட கேட்டிருக்காங்க.
0: இல்லை, இதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றது இல்லை, இதுக்கு வந்து பல காரணங்கள் உண்டு. இப்போ மூட்டு வலி அப்படின்றது முன்னெல்லாம் வந்து வயதானதான் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. ஒரு 20 வயசுக்கு தாண்டினவங்களுக்கே வருது. ஏன்னா உடல் பருமனாகட்டும் இவங்களோட உணவு பழக்க வழக்கமாகட்டும் இதில் வந்து முக்கியமான ரோல் இதில் ப்ளே பண்ணுது. ஸோ வெயிட் அப்படின்றதே ஒரு பெரிய பெரிய விஷயந்தான். உங்களோட வெயிட்டை தாங்கி அந்த மூட்டு நடக்க வேணும், அது எவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை தாங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் வயசானாலும் மூட்டு தேய்மானம், நீங்கள் சொன்னீங்க ஜவ்வு பிரச்சனையா அப்படின்றது, இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மருத்துவரை அணுகி இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து போனி பிரச்சனை போன் பிரச்சனையா இல்லை வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஜபு இல்லை ஏதாவது லிகமெண்ட் பிரச்சனையா அப்படின்றத வந்து அணுகி அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பரிசோதனை பண்ணிவிட்டு இதுதான் இல்லை அதுதான்றதை உங்களுக்கு தீர்வு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான மருத்துவத்தை தாராளமாக அணுகலாம். அது வந்து எண்மறை மருத்துவராக இருக்கலாம் இல்லை அவங்க உடனடியல் மருத்துவராகவும் இருக்கலாம்.
1: அருமைங்கய்யா, மற்றொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் ஐயாங்கிறது, அது ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள். திருச்சி
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமிங் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி FSM இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5 to 15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC
9: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
11: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தளிப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க இயன்முறை மருத்துவர் ஆர் ஆர் அன்பு தனவாளன் ஐயா அவர்கள். மருந்தில்லா மருத்துவத்திற்கு குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1, மற்றொரு 240-102-1, திருச்சியுடைய முன்னெடுப்பு 4-3-1. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-101. ஐயா ஒரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது? சொல்லுங்கய்யா, உங்களுடைய பேர் சொல்லியாச்சு, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு
1: சொல்லுங்கய்யா. மூட்டு முட்டி வலிக்குதுங்க, ரெண்டு முட்டியும்.
0: சரிங்க,
1: எழுதிக்க முடியல.
0: வயசு சொல்லுங்க,
1: உட்காந்து எழுதிக்க முடியல. வயசு 60 ஆகுது.
0: ஓகேங்கய்யா, வேற ஏதாவது

0: இருக்குங்கய்யா.
1: வேற எதுவும் பிரச்சனை இல்லை, உட்கார முடியல, உட்கார நினைக்க முடியல, பார்வை கொஞ்சம் டல் ஆகுது.
0: சரிங்கய்யா, மருத்துவங்களை சொல்லுவாங்க.
2: வணக்கம் ஐயா, உட்காந்தா எந்திரிக்க முடியலன்னு சொல்கிறீங்க, வயது மூப்புன்றீங்க. ஸோ நிச்சயமாக வந்து இது வயதுனால் வரக்கூடிய ஒரு ஒரு ஒரு சின்ன ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க, பலவீனம் தான். இதை வந்து ஒரு சரியான ஒரு பயிற்சி மூலமாக நீங்கள் ஒரு எண்முறை மருத்துவரை அணுகினா அவங்க அதுக்கான வழிகாட்டுதலை சிறப்பாக செஞ்சு கொடுப்பாங்க.
0: ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. சரி, ஐயாவுக்கு வந்து தகவல் சென்றிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா வந்து முசிறி சுகுமார்லேருந்து கேட்டிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வயது 60, அவர்களுக்கு வந்து இடது கால் மூட்டு வலியில் வந்து தொடர்ந்து இருக்குது. மருத்துவரிடம் சென்று ஆலோசனை செய்யப்போ வந்து வயது 30 வந்து ஜவ்வு தேய்மானம் ஆயிடுச்சுங்க, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, முடிஞ்சால் ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வலி குறைய என்ன வலி ஏதாவது இருக்குதா? தினமும் வந்து அவங்க நல்லெண்ணெய் தேய்க்கிறாங்களா, இருந்தாலும் வலி குறையலையா?
2: வலி குறைய இந்த சில விளம்பரத்தில் வரும் பார்த்துருப்போம், நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நிச்சயமாக வந்து ஒரு இயன்முறை மருத்துவரை அணுகலாம். ஸோ இந்த இதற்கான தீர்வும் அந்த வலி நீங்குவதற்கான தீர்வும் மிக நிறைய முறைகள் உண்டு ஃபிசியோதெரபியில். நீங்கள் தாராளமாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அணுகலாம்.
0: சரிங்க, மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
3: காலை வணக்கம் ஐயா, திருச்சி மாவட்டம் மேலமாங்கவனம் தேவேந்திரன் பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விங்க.
3: வணக்கம் ஐயா, மருத்துவரை உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம்.
3: எனக்கு வந்து இப்போ 52 ஏஜ், நான் டைலரிங்கில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தூங்குறப்போ வந்து எப்போ இல்லையா, இப்போ இந்த 2-3 ஒன் சைடாக கை வச்சுட்டு தான் இங்கே தூங்குறேன். அது நான் அப்போ தான் எனக்கு தூக்கம் வருது. இது மாதிரி மல்லாந்து படுத்து தூங்கினாவே எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அது என்ன காரணங்க தெரியுமா? அப்போ என்ன செய்யும், அந்த கை முத்தி வந்து நான் எழுந்திருக்கல, காலையில் பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து கையை ஊனி தான் நான் ரொம்ப எழுந்திருக்க ரொம்ப சிரமமாக இருக்குது. எடை வந்து 65 இருக்குங்க ஐயா, இது என்ன காரணம்? அதே மாதிரி இந்த காலும் லைட்டாக கொஞ்சம் டைலரிங் வேலை பார்த்து இப்போ ஓஞ்சிட்டேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் வலிக்குதுங்க ஐயா முட்டி, என்ன காரணம் அப்படிங்கிறது?
2: இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடில் படுக்கிறீங்க, கையை தலைக்கு வச்சுட்டு படுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இப்படி வச்சுட்டு படுக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல பகுதியில் போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் தடைபடும், தசைகளும் சரி ஜவ்வும் சரி அந்த மூட்டும் சரி அழுத்தம் வந்து அதிகமாகும். இதனால் நீங்கள் சொன்னீங்க காலில் இருந்துச்சுன்னா வீக்காக இருக்குது அப்படின்னு, நிச்சயமாக அது அப்படி தான் இருக்கும். எப்போதுமே படுக்கிறப்போ கையை கால் நேராக நீட்டி ரிலாக்ஸ்டு பொசிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி உடலுக்கு ரத்த ஓட்டம் நைட்டு படுக்கிறப்போ சீராக எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி தான் நம்ம படுக்கணும். இப்படி படுத்தா எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்றீங்க, ஏன்னா 3 நீங்கள் இதை பழகிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் விஷயம், இந்த பழக்கத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை வராமல் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் டைலரிங் வேலை பார்த்ததுனால கால் வலி இருந்தது, மூட்டு வலி இருக்குன்றீங்க. நிச்சயமாக நான் டைலரிங் பண்ணுறப்போ நிச்சயமாக மூட்டுக்கும் உங்களோட பாதத்துக்கும் தான் அதிகமாக வேலை இருந்திருக்கும். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உடற்பயிற்சிகள் பண்ணுறீங்க. இது இல்லாமல் ஒரு இயன்முறை மருத்துவர் அணுகினீங்கன்னா இதில் வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, அந்த மூட்டு வலியையும் உங்களோட தசை வலியையும் சரி செய்வதற்காக. நிச்சயமாக இதுக்கு வந்து நிரந்தரமான தீர்வே உண்டு ஃபிசியோதெரபியில், மருந்து இல்லாமல் மருத்துவத்தில் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக அணுகலாம்.
0: சரிங்க, மற்றொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்க இது?
4: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, பேர் ஊர் சொல்லுங்க.
4: வணக்கம், தஞ்சை மாவட்டம் வீரமாங்குடியிலிருந்து அரசு மேல்நிலைப்பள்ளி சத்துணவு ஓய்வு பெற்ற அமைப்பாளர் முருகானந்தம் பேசுகிறேன்.
0: சரிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா, உங்களை கேளுங்க.
4: என்னுடைய கேள்வி, நான் வந்து 70 ஆச்சு, ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போதெல்லாம் ஃபுல்லா வாக்கிங்ல இருப்பேன்.
0: சரிங்கய்யா,
4: இப்ப வந்து வாக்கிங் பண்ண போய் கூட விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கேன், வயசா போயிட்டு வந்துட்டு இருக்கேன், ரெண்டு மூட்டு வழி தாங்க முடியல. இப்ப நீங்க சொல்ற காயில வாங்கின சார்,
0: ஓகே.
4: இப்ப எனக்கு என்ன பண்ணும்னா, மனைவிக்கு நம்ம 70, அதனால அவங்க மூட்டு வழி பிரச்சனை, நைட் தூக்கம் இல்ல, இந்த முடிவுதான் வலிக்குது.
0: சரி,
4: அதுக்கு என்ன சார் பண்ணலாம்
0: ஐயா? உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க.
2: 77 சொல்றீங்க ஐயா, ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஒரு சத்துணவு அமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நான் வேலை பார்த்தப்போ வாக்கிங்லாம் அதில் போயிட்டு இருந்தேன், இப்போ போக முடியல, இல்லை விவசாயம் தான் பார்க்குறேன் அப்படின்றீங்க. இப்போ விவசாயம் பார்க்குறப்போ நம்ம வாழ்க்கை வரப்புலலாம் நடந்து போவோம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த வயல்வெளிகள் வந்து ஒரு சமமான இதாக இருக்காது, எப்போதுமே ஒரு அன்இவன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், மேடு பள்ளமாக இருக்கும். அந்த பகுதியில் நடக்கிறப்போ நிச்சயமாக வந்து வயதான ஒரு காரணத்தினாலையும் இந்த மூட்டு வலி வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வலி ஜாஸ்தியாக இருக்குன்றீங்க, உங்களுக்கும் இருக்குன்றிருக்கீங்க, உங்கள் மனைவிக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இது வந்து ஒரு முக்கியமான காரணமாக தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த வயல் வரப்பு அதிகம் நடக்கிறப்போ கால் வந்து சில சமயம் பேலன்ஸ் இல்லாமல் போகும், சில சமயம் வந்து எங்கேயாவது வலுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, அந்த அன்இவன் சர்ஃபேஸில் கொஞ்சம் நடக்கிறத குறைங்க, ஃப்ளாட் சர்ஃபேஸில் நடங்க, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு, ஏன்னா மூட்டு வலி பிரச்சனைகள் அதிகமாக அந்த ஏஜ்டு பீப்புளுக்கு அதிகமாக வரும், மூட்டி தேய்மானம் ஜவ்வு தேய்மானம் அப்படின்றது. ஸோ இது விஷயம் வந்து ஃபிசியோதெரபி

0: இதில் வந்து நிறையா முறைகள் இருக்குது, மருத்துவ முறைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இதில் வந்து மின்சாரத்துலேயும் சரி பண்ணுவாங்க, பயிற்சிகள் மூலமும் இதில் சரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிச்சயமாக வந்து இதுக்கான தீர்வு நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அணுகலாம். நீங்கள் அவங்களோட அட்வைஸ் படி வீட்லேயே எக்ஸசைஸும் பண்ணி இந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
1: சரிங்கய்யா, நிறைய பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு தலைவணி வச்சு தூங்குவாங்க. சரி, ரெண்டு தலைவணிலேருந்து ஒரு தலைவணிக்கு வரைய முடியாது. ஒரு தலைவணிக்கு வந்தால் வாமிட் வரும், தலைவலி, தலை சுற்றல் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்கும். சில பேர் வந்து ரைட் சைடில் தூங்கினா லெஃப்ட் சைடில் வந்து தூங்க முடியாது. அப்படி தூங்கினா திருப்பி வாமிட் வரும், தலைவலி, தலை சுற்றல் வரும், இதெல்லாமே வரும். ஸோ அதற்கான காரணங்கள் என்னங்கய்யா? இதுக்கு வந்து ஒரு ஏதாவது தீர்வு இருக்குதா?
0: இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா சில பேருக்கு வந்து இயற்கையாகவே ரெண்டு தலைவனை வச்சு தான் தூக்கம் வரும். அது நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை. சில சமயம் எடுத்துட்டோம்னா அது தூக்கம் வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்ப் ஆகுமே தவிர தூக்கம் வராமலாம் இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பாடியோட ஈக்லிபிரியம் மெயின்டைன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க ஒரு சமநிலை இல்லை அப்படிம்பாங்க. ஸோ அதனால தான் தலையை வச்சு படுக்கிறப்போ நேராக வச்சுருக்கணும், கொஞ்சம் உயர்த்தி வச்சுருக்கணும் அப்படிம்பாங்க. அது ஒரு சைடு திரும்புகிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இஎன்டி மருத்துவர் அணுகி இதற்கான மருத்துவத்தையும் அட்வைஸையும் அவங்களுக்கு தாராளமாக கேட்டுக்கலாம்.
1: சரி, இதுக்கு வந்து சில பேர் வந்து வெர்டிகோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து இதுவும் வந்து சம்மந்தமானதா?
0: ஆமாம், கிட்டத்தட்ட அதே
1: தான். சரிங்கய்யா, மற்றொரு காலர் இருக்காமல் பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம், கழுத்து திருப்ப முடியல, ஒரு பக்கமா திருப்ப முடியல, நாலு மாசமா சொல்லிட்டு இருக்காங்க.
1: நாலு மாசமா கழுத்து திருப்ப முடியல
2: ஒரு பக்கமா?
1: சரி, அதுதான் பிரச்சனைங்களா இல்லாட்டி வலி இருக்குதா?
2: அதுதான் பிரச்சனை சார்.
1: சரி ஐயா, உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க.
0: கழுத்து திருப்ப முடியல அப்படின்னா வந்து இதில் ரெண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கலாமா? ஒன்று கழுத்து எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், இல்லை கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் பிடிப்பாகவும் தசைகள் பிறழ்வுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ரெண்டு பிரச்சனையும் இதில் வேணாலும் இருக்கலாம். இது எப்போ வந்தது? சடனாக திரும்புகிறப்ப எதாவது வந்துச்சா, இல்லை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அது இந்த பாதிப்பு வந்துச்சா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். அப்படி எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் சரி, இல்லை தசை பிடிப்பு இல்லை தசை பிறழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயந்தான். இதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக இதற்கு வந்து எண்முறை மருத்துவத்தில் மருத்துவம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தாராளமாக அதுக்கான மருத்துவரை தாராளமாக அணுகலாம் நீங்கள்.
1: சரி, மற்றொரு கால் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, பேர் ஊர் சொல்லுங்கய்யா.
3: சிங்கம்புத்து மேடம்.
1: சிங்கம்புத்து ஐயா, உங்களுடைய
3: பேசுகிறேன் சார்.
1: சரி சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி.
3: இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்கு சார். நான் டாக்டரை பார்த்துட்டு மாத்திரை போட்டுட்டேன்.
1: சரி,
3: நைட்டில் தான் அந்த அதிகமாக மூச்சு வாங்குறது. இதுக்கு வந்து என்ன தீர்வு சார்?
1: வீசிங் மட்டும் இதுதான் பிரச்சனையா சார், வேற ஏதாவது?
3: ஆமாம் சார், மூச்சு அதிகமாக வாங்குது.
1: எத்தனை வருஷமா இருக்குங்க?
3: இப்போ ரெண்டு வருஷமா இருக்கு சார்.
1: சரி ஐயா, உங்களுடைய ஏஜுங்கய்யா? உங்களுடைய வயசுங்கய்யா?
3: வயசு வந்து 45 சார்.
1: 45 ஆகுது. என்ன வேலை பார்க்குறீங்கய்யா? சரி, அயன் பண்ணுறீங்க ஐயா, உங்களுக்கு தீர்வு சொல்லுவாங்க.
0: ஐயா வணக்கம். இந்த பிரச்சனை வந்து எதனால் வரலாம் அப்படின்னா உங்களோட சூழல் தூசியாக இருக்கலாம், இல்லை புகையாக இருக்கலாம், இதனால் இந்த மாதிரி வீசிங் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா நீங்கள் வந்து தொழில் வந்து அயன் பண்ணுறேன் அப்படின்னீங்க, அதில் வந்து சில பேர் வந்து கறி அடுப்பு போட்டு பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த தூசியோ புகையோ இல்லை அந்த சாம்பலோ வந்து உங்களோட மூச்சு காற்று கலந்து வருது அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, படுத்தா ஜாஸ்தியாகுதுன்றீங்க. உங்களோட படுக்கை இருக்கிற இடம் வந்து என்ன மாதிரி சூழல் இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒட்டடையோ இல்லை தூசியோ நிறைந்து இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நிச்சயமாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் அயன் பண்ணுறப்போ அந்த கறி புகை போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து முடிஞ்சால் ஒரு மின்சார அடுப்பு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணி பாருங்கள்.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் திருச்சி பண்பையோடு.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில்

0: அழகன்
1: தந்தைக்கு பிரணவ பொருள் தந்த சுவாமிநாதன் காணும் ஆடி கிருத்திகை பெருவிழா நேரலை.
2: அப்பனுக்கே பாடம் சொன்ன தகப்பன் அவனே, அந்த சுப்பனுக்கு நாம் எல்லாம் பிள்ளைகள் தானே.
0: திருவேரகத்திலிருந்து
1: இன்று காலை 10 மணிக்கு
0: FM ரெயின்போ 102.1
1: இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட இருக்காங்க இயன்பரி மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபாலன் அவர்கள். மருந்துள்ளா மருத்துவ தீர்வுகள் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா அந்த ஜாயிண்ட்லாம் வந்து அப்படியே கட்டக் மொட்டக்குன்னு வந்து அடித்தோம்னா ஒரு சவுண்ட்லாம் வருது. அந்த சவுண்ட்லாம் பண்ணால் தான் வந்து நிறையா தீர்வுகள் இருக்குதுங்களா, நிறையா விளம்பரம்லாம் வருதுங்க இல்லையா, அது என்னங்கய்யா?
1: இந்த ரீல்ஸ் உலகத்தில் வந்து இந்த மாதிரி நிறையா ரீல்ஸ் நிறையா விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பரவலாக இருக்குது. இது எப்படின்னா, இது ஒரு வகையான மருத்துவம் தானே தவிர இதுவே வந்து ஃபிசியோதெரபி கிடையாது. இதில் இது ஃபிசியோதெரபி கொண்டு வர முடியுமானா, இதுவும் இல்லை. கைரோப்ராக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்படி திருப்பினா அப்படி ஒரு சவுண்டு, இப்படி திருப்பினா அப்படி ஒரு சவுண்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா, தலைவலி அப்படின்னா அதுக்கு தகுந்த மருத்துவம், காய்ச்சல் அப்படின்னா அதுக்கு தகுந்த மருத்துவம் தான் நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா மருத்துவத்துக்கும் தீர்வு வந்து கைரோவில் இருக்குமானா, அது ஒரு சின்ன டவுட்ஃபுல் தான். அதனால் அதுவும் ஏன்னா நமக்கு வர பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே வர்ற இப்போ என்னோடய மருத்துவம் நான் பார்க்குறப்ப எனக்கு வரக்கூடிய நிறைய விசாரணைகள் பார்த்தீங்கன்னா, என்கொயரிஸ் பார்த்தீங்கன்னா, கைரோ ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுவீங்களா, நீங்கள் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு. இது வந்து எப்படின்னா, எல்லா ஃபிசியோதெரபிஸ்ட்டும் கைரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதற்கான மருத்துவத்துக்கான தீர்வு அதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா, அப்படியும் இல்லை. அதுலக்கும் சில தீர்வுகள் கிடைக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஸோ அதுக்கு உண்டான தீர்வுகள் என்னவோ அதை மட்டும்தான் அதில் அணுக முடியும். மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் தாராளமாக வந்து ஃபிசியோதெரபியை அணுகலாம்.
0: சரிங்கய்யா. அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் பார்த்தோம்னா வந்து திரும்ப விளையாட முடியாத அளவுக்கு வந்துலாம் இன்ஜுரிலாம் ஏற்படும் இல்லையா, அந்த இதில் வந்து அந்த வகையில் வந்து நிறைய இன்ஜுரி இருக்குது. இப்போது ஏசிஎல் இன்ஜுரிஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அது என்னங்கய்யா?
1: இப்போ ஏசிஎல் இன்ஜுரின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நிறையா வந்து அதிகமாக நடைபெறுது வந்து இந்த ஃபுட்பால் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஏசிஎல் இன்ஜுரி அதிகமாக ஏற்படும். ஆன்டீரியர் க்ரூஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரி அப்படிம்பாங்க.
0: ஓகே.
1: இது வந்து என்ன அப்படின்னா, சில சமயம் வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயும் பண்ணிடலாம், சில சமயம் வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் போகும். அதாவது அறுவை சிகிச்சை இல்லாமையும் இது அந்த விஷயத்தை தீர்வு கொண்டு வரலாம். சில சமயம் வந்து கம்ப்ளீட் டியர் அப்படின்னு போடுறப்ப வேறு வழி இல்லை, சர்ஜிக்கல் கரெக்ஷன் தான் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரெக்கவரி ஃபேஷன் ஒன்று இருக்கும்.
0: சரி.
1: அது குறைந்தபட்சம் வந்து ஒரு 3 மாதம் இருக்கும், 3 மாதத்துலேருந்து 6 மாதம் கூட ஆகும். ஸோ அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு முறையான பயிற்சிகள் மேற்கொள்ளணும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட அட்வைஸ் மூலமாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அப்படி கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரென்தனிங் ஃபேஸ் முடித்தாங்க அப்படின்னா, பழையபடி என்ன ஸ்ட்ரென்த்து அவங்களோட காலில் இருந்துச்சோ அந்த விதமான ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மீண்டும் அவங்க வந்து விளையாட போகலாம். அதையும் விளையாட போகிறப்போ அவங்க கோச்சும் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் எப்படியெல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை ப்ராப்பராக அவங்க வந்து ஃபாலோ பண்ணாவே எகெயின் பேக் டு ஃபார்ம் அவங்க நிச்சயமாக வரலாம்.
0: சரிங்க. இப்போது பொதுவான வழிகளுக்கு இயன்முறை மருத்துவரை அணுகிறது வந்து சால சிறந்ததாக எடுத்துக்கலாமா?
1: பொதுவாக வந்து இயன்முறை மருத்துவம் அணுகிறதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக எந்த விதமான மூட்டு வழியாக இருந்தாலும் சரி, தசை பிடிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் நியூரலஜிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க, ஃபேஷியல் பால்சி ஆகட்டும், இல்லை ஸ்ட்ரோக்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லை ரேடியல் நர்வ் பால்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் நீங்கள் தாராளமாக வந்து இயன்முறை மருத்துவரை அணுகலாம்.
0: இயன்முறை மருத்துவத்தில் என்ன மாதிரியான தீர்வுகள்லாம் கொடுக்குறாங்கய்யா?
1: ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மூட்டு வழியாக இருக்கட்டும், இந்த இந்த இந்த விதமான பிரச்சனைகள் காமனாக இருக்கிறப்போ நிறையா வகையான மருத்துவ முறைகள் அதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஎஃப்டின்னு சொல்லுவாங்க, அல்ட்ராசவுண்ட் சொல்லுவாங்க, லேசர் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷாக் வேவ் இருக்குது, ஷார்ட் வேவ் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்மளோட இயன்முறை மருத்துவத்தில் இருக்குது. அது ஒவ்வொரு பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி, இந்த பிரச்சனைக்கு வந்து ஐஎஃப்டி கொடுக்கலாம், இன்டர்ஃபரன்ஷியல் தெரப்பி கொடுக்கலாம், இந்த பிரச்சனைக்கு வந்து டிரான்ஸ்க்ரோஸ்டேனியஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம், இல்லை இந்த பிரச்சனைக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் கொடுக்கலாம், இந்த பிரச்சனைக்கு லேசர் தெரப்பி கொடுக்கலான்றத அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த மருத்துவர் நிச்சயமாக அதை டிசைட் பண்ணிக்குவார்.
0: சரிங்க. அருமை. இப்போ உங்களை தொடர்புகள்னா தொலைபேசி எண்கள் இருந்தால் சொல்லுங்கள்.
1: என்னோடய தொலைபேசி வந்து 9750551115.
0: 97 50 55 11 15 ஐயா வந்து தொடர்புள்ளதுக்கான தொலைபேசிகள். கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க ஐயா. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுங்கய்யா.
1: ரொம்ப நன்றி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. எஃப்எம்ஆவுக்கும் இதில் கேள்வி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நாம இதுவரைக்கும் கேட்டோம். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மருந்தெல்லாம் மருத்துவ தீர்வுகள் பத்தி பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க. இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபாலன் அவர்கள் நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தற்போது தாக்கல் செய்து உரையாற்றி வருகிறார். தமிழ்நாட்டில் தற்போது செயல்பாட்டிலிருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். வேளாண் தொழில் உழவர் நலனை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்று கூறிய அவர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார்.
2: வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீடு கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்க செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648.55 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும்.
1: டெல்டா பகுதிகளில் 2509 கிலோமீட்டர் வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன என்றார். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மாநில அரசின் சார்பில் 648 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். எல்நினோ தாக்கத்தால் தமிழகத்தின் 12 மாவட்டங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும், நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும், 125 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் சந்தோஷ் ராம்ராஜ் ஜப்பானின் மனாமியை தற்போது எதிர்கொண்டு விளையாடி வருகிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், திருச்சி ஸ்ரீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரகம் ஆதி சுவாமிநாத திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி மதுரை

0: ரோடு, சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
1: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8. சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
2: திருச்சின்னா
3: மலைக்கோட்டை,
2: கரண்ட்னா
3: இபி,
2: ஃபேன்னா
3: சரவணா,
2: லைட்டிங்ஸ்னா
3: சரவணா,
2: ஸ்விட்சஸ்னா
3: சரவணா,
2: வயர்ஸ்னா
3: அதுவும் சரவணா,
2: வாட்டர் ஹீட்டர்னா
3: சரவணா,
2: ஏர் கண்டிஷன்னா
3: சரவணா.
1: கோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி ஸ்ரீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை.
4: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி. நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
5: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: இருதய நோய் அவசர சிகிச்சை, டயாலிசிஸ் சேவைகள், எலும்பு முறிவு சிகிச்சை, நுரையீரல் அவசர சிகிச்சை, நரம்பியல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை என 24 மணி நேரமும் இயங்கும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன.
7: அணு மருத்துவமனை, கான்வென்ட் அருகில், தஞ்சாவூர்.
2: திருச்சின்னா
3: மலைக்கோட்டை,
2: கரண்ட்னா
3: இபி,
2: ஃபேன்னா
3: சரவணா,
2: லைட்டிங்ஸ்னா
3: சரவணா,
2: ஸ்விட்சஸ்னா
3: சரவணா,
2: வயர்ஸ்னா
3: அதுவும் சரவணா,
2: வாட்டர் ஹீட்டர்னா
3: சரவணா,
2: ஏர் கண்டிஷன்னா
3: சரவணா.
1: கோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
5: உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள மசாஜ் மற்றும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக் கொள்ள
4: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
9: அணு மருத்துவமனையில் அதிநவீன இருதய தீவிர சிகிச்சைகள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, பேஸ்மேக்கர் வசதி, இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை.
3: அணு ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர்.
2: திருச்சின்னா
3: மலைக்கோட்டை,
2: கரண்ட்னா
3: இபி,
2: ஃபேன்னா
3: சரவணா,
2: லைட்டிங்ஸ்னா
3: சரவணா,
2: ஸ்விட்சஸ்னா
3: சரவணா,
2: வயர்ஸ்னா
3: அதுவும் சரவணா,
2: வாட்டர் ஹீட்டர்னா
3: சரவணா,
2: ஏர் கண்டிஷன்னா
3: சரவணா.
1: கோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
4: மருத்துவர்களால் எடுக்கப்படும் 1-to-1 யோகாசன பயிற்சிகளை கற்க, உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனை மேம்படுத்த, சர்க்கரை நோய், உடல் பருமன், தைராய்டு நோய்களுக்கான சிறப்பு யோகாசன பயிற்சி கற்க வாருங்கள்
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.

0: நேர்களை இப்போது கேட்கலாம் ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரகம் ஆதி சுவாமிநாதர் திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். வாருங்கள் நேயர்களே, திருவேரகத்திற்கு செல்வோம்.
1: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருணை கடலான கந்தன், ஏற்றம் தரும் ஏரகத்து இறைவன், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன், திருப்பங்கள் தரும் திருவேரகத்து செல்வனே போற்றி போற்றி. இந்த ஆலயம் அவ்வளவு அருமையான ஏரகரம் ஆலயத்தில் இருக்கிறோம். முன் மண்டபம் நீளமாக இரு பக்கமும் நிறைய தூண்களோடு இருக்கிறது. ஆலயம் எங்கும் வாழை மரங்களும் தோரணங்களும், எல்லா சன்னதிகளிலும் பக்தர்களுமாக ஆடி கிருத்திகை அமர்க்களமாக கொண்டாட்டம் பக்தர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். சன்னதி முன்பாக விளக்கேற்றும் அந்த பக்தர்களை பார்க்கிறோம். எங்களுக்கு நேராக, அதாவது விநாயகர் சன்னதிக்கு நேராக இருக்கிறோம். வலதுபுறம் அந்தநாத சுவாமி சிவபெருமான் இருக்கிறார். தகப்பனுக்கே பாடம் சொன்னாலும் இறைவன் அனைத்தையும் உணர்ந்தவன் அல்லவா, அதனால் சுப்பிரமணிய சுவாமி ஆதிநாத சுவாமியாக பின்னால் சன்னதி கொண்டு இருக்கிறார். இப்போதுதான் அவ்வளவு அருமையாக குளுமையான சூழலில் சோலைக்குள் இருக்கும் இந்த கோயில் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. இதமான அந்த சூரிய கதிர்கள் இறைவனை வணங்க வந்து கொண்டே இருக்கிறான். முருகனுக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் என அவ்வளவு நேர்த்தியாக அபிஷேகங்கள் முடிந்து சுவாமிநாத சுவாமி கந்தநாதன் இங்கே வெள்ளியாலான கரங்கள், திருப்பாதங்கள் பொன்முடி சூடி மலர் அலங்காரத்தில் சிவப்பு பட்டு உடுத்தி காட்சி தந்து கொண்டிருக்கிறான். வரிசையில் வரிசை கட்டி வந்து கொண்டே இருக்கிறார்கள் பக்தர்கள். நாங்கள் பார்க்கிறோம் பூ, பழம், தேங்காய் என அர்ச்சனை பொருட்களையும் கொண்டு இருக்கிறார்கள். இப்போது ஒவ்வொருவராக அந்த சன்னதி முன்பு சென்று இறைவனை வணங்கும் அந்த காட்சியை பார்க்கிறோம். இறைவனுக்கே பாடம் சொன்னாலும் கூட அந்த முருகன் அவ்வளவு அருமையாக

0: ஒரு 2.5 அடி உயரத்தில் மிக சிறியவனாக அவள் அருமையாக அழகாக காட்சி தருகிறான். இப்போது பார்த்தீர்களானால் இந்த நந்தி எம் பெருமான் அவ்வளவு அழகாக இருக்கிறார். அதாவது அந்த சிலைகளை வைத்து அந்த கோவிலினுடைய தொன்மை நாம் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பழமையான இந்த ஆலயம் அவ்வளவு அருமையாக இருக்கிறது. கோஷ்டங்களில் பார்க்கிறோம் நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை என அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒவ்வொரு சன்னிதிலும் பக்தர்கள் இருக்கிறார்கள்.
1: ஆம், ஆடி கிருத்திகையில் ஆறுமுகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆண்டோர் வாக்கு. அசுரர்களை அழிக்க அவதரித கார்த்திகேயனை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் நாள் இன்று. முருகன் அருளும் திருத்தலங்கள் எல்லாம் சிறப்பான வழிபாடுகள் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். இங்கே நாங்கள் இருக்கக்கூடிய இடம் சிறு ஏரகம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய 6 குழந்தைகளை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி அளித்த வரத்தின்படி கிருத்திகை நட்சத்திரம் தோறும் முருகனின் வழிபாடு சிறப்பானது. ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் தொடக்கம். ஆன்மீக ஆற்றல் அதிகம் நிறைந்த இந்த காலத்தில் முதல் கிருத்திகை முருகனுக்கு உரியதாகவே கொண்டாடப்படுகிறது. தைரியம், ஞானம், கல்வி, இன்னல்கள் நீக்கும் அருளை பெற முருகனை வழிபடுகின்றார்கள். ஆம், இது கிழக்கு நோக்கிய கோயில். 1500 ஆண்டுகள் பழமையான திருத்தலம். இங்கே ராஜகோபுரமோ துவஜஸ்தம்பமோ இல்லை. கிழக்கு நோக்கிய திருத்தலத்தில் சின்ன கோபுரம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் இடது பக்கம் விநாயகர் சன்னதி, பக்கத்திலேயே ஒரு அணையா விளக்கு. ஒரு திருச்சிட்டுடன் மதில் சுவர் கொண்ட இந்த கோவிலில் இருக்கும் கோபுரத்தின் மேலே ரிஷபாரூடர், கணபதி, முருகன், அகஸ்தியர் இவர்களுடைய அழகிய சிலைகளுடன் கூடிய திருவாட்சி அமைப்பு. நுழைந்தவுடன் பலிபீடம், தொடர்ந்து நந்தி வாகனம் மூலஸ்தானத்தை நோக்கியுள்ளது. பல தூண்களை கொண்ட நீண்ட மண்டபம், அதனை கடைந்தால்தான் நாம் மூலஸ்தானத்தை அடைய முடியும். செல்லும் வழியிலே வலப்பக்கம் நவகிரக சன்னதி. மூலஸ்தானத்தில் கந்தநாத சுவாமி அருள் செய்கிறார் லிங்க வடிவில். அற்புதமானது ஆலயத்தில் இங்கே ஆதி சுவாமிநாத சுவாமி, அதாவது கந்தநாதன் என்பது சிவபெருமானுடைய பெயர். சுவாமிநாதன், சுவாமிக்கு நாதனாக குருவாக இருந்து உபதேசம் செய்ததால் முருகனுக்கு சுவாமிநாதன் என்ற நாமம். முருகன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் திருத்தலம் இது. இந்த திருத்தலத்தில் சிவபெருமானை பூஜித்து முருகன் பாசுபதாஸ்திரம் பெற்ற திருத்தலம். பொன்முடி சேவையில் அருள் பாலிக்கின்றான் முருகப்பெருமான். தலையிலே கிரீடம் கிடையாது, ஆனால் அந்த அவருடைய தலை முடியை சுற்றி பொன்னால் அலங்கரித்திருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் இது. ஏரகத்து உறைவோனின் 6 எழுத்து மந்திரம் நமோ குமாராய. சுவாமிநாத சுவாமி, அதாவது இங்கே முருகப்பெருமான் எப்படி காட்சி தருகின்றார்கள், இன்றைக்கு குருவாரம், குருவை போற்றக்கூடிய தினத்தில் இங்கே நாம் சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆடி கிருத்திகை நன்னாளில் பக்தர்கள் எல்லாம் வரிசையாக முருகப்பெருமானை தரிசிக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள். அழகாக வரிசையில் அவர்கள் செல்வதை காண முடிகிறது. ஒவ்வொருவர் அவர்கள் அர்ச்சனை உடன் கூடிய அர்ச்சனை தட்டுக்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் அங்கத்து கரங்களோடு ராஜ கோலத்தில் இங்கே அற்புதமாக நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கின்றார். மஞ்சள் வண்ண பட்டாடை உடுத்தி வெள்ளி கவசத்தில் அற்புதமானதொரு காட்சி எங்கள் கண்முன்னே. ஆடி கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானின் தரிசனம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இது வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
0: தன்னுடைய அடியாரை கொடியாரிடமிருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல, கொடியார் திருந்தினால் அவனை அடியார் வணங்குகிற விதமாக மாற்றி வைப்பான். எப்படி? முருகப்பெருமானை எதிர்த்து நின்ற சூரபத்மன் மாமரமாக நின்றான். மாமரத்தின் மீது வேலை விடுத்தான் வேலவன். இரண்டாக பிளந்தது, ஒன்று மயில், இன்னொன்று சேவல் கொடி. முருகனை வணங்குகிறவர்கள் சூரனுடைய அம்சமாகிய மயிலையும் சேவலையும் வணங்குகிறார்கள் என்றால், தன்னை வழிபட்டவர்கள், திருந்தி வந்தவர்கள், அடியார்கள் வழிபடும் விதமாக ஆவார்கள் என்ற அந்த பேருண்மையை அழகாக சொல்கிறார். இப்போது ஆலயத்தில் முருகனுக்கு அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த ஆலயத்தில் இந்த சகஸ்ரநாம அர்ச்சனை மிகவும் பிரசித்தம். அந்த அர்ச்சனை தான் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது.
1: அதுடன் இங்கே வழிபாட்டு குழுவினர் பலரும், சக்தி வழிபாட்டு குழு என்று ஒவ்வொரு வழிபாட்டு குழுவினரும் இணைந்துதான் இந்த அபிஷேகத்தினை நடத்துவதற்காக இங்கு வந்துள்ளார்கள். மக்கள் திரளாக கூடியிருக்கிறார்கள். இங்கே பார்த்தீர்களா, சூரியனது கதிர்கள் கூட இன்றைக்கு இல்லை. அதாவது வெம்மையாக சுட்டரிக்கும் சூரியன் இல்லை. இதமான ஒரு சூழல், தென்னை மரங்களும் மாமரங்களும் சூழ்ந்த அற்புதமான ஒரு திருத்தலத்தில் இங்கே ஆடி கிருத்திகை விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அத்தனை பக்தர்களும் மிக நேர்த்தி

0: வழியாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவரவர்களுக்கு இயன்ற கைங்கரியத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். பொதுவாக அபிஷேகம் என்றால் பால், தயிர், பழம் என்று கொண்டு கொடுப்பார்கள். ஆனால் அதனை எல்லாம் பக்குவப்படுத்தி சரியாக அந்த அபிஷேகத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
1: எப்போதுமே முருகன் என்று சொன்னால் அழகன் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த கந்தன் என்ற அந்த சொல்லுக்கு பற்றுக்கோடு என்று பொருள். அதாவது கந்து என்றால் பற்றுக்கோடு. ஒரு செடியோ கொடியோ பார்க்கிறோமே, அப்படியே பற்றி படர்ந்து வருகிறது அல்லவா? அதுபோல இந்த உயிருக்கு பற்றுக்கோடாக இருப்பதால் அவன் கந்தன். உயிர் கந்தனை பற்றி கொள்ள வேண்டும். திட்டுவார் தமக்கும் திருவருள் வணங்கும் தெய்வமாம் அந்த சிவகுரு பரனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? அதைத்தான் இந்த அருமையான ஏரகரத்தில் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருவோம் திருவேரகம் திருக்கோவிலுக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், திருச்சி ஸ்ரீனிவாச நகர் காட்டூர், ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் ஆலய உலாவில். தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரகம் ஆதிசுவாமிநாத திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை.
3: திருச்சின்னா மலைக்கோட்டை, கரண்ட்ன்னா இபி, ஃபேன்னா சரவணா, லைட்டிங்ஸ்னா சரவணா, ஸ்விட்சஸ்னா சரவணா, வயர்ஸ்னா அதுவும் சரவணா, வாட்டர் ஹீட்டர்னா சரவணா, ஏர் கண்டிஷன்னா சரவணா.
4: ஹோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
5: 6 மாதத்திற்கு ஒருமுறை வாகனத்தை சர்வீஸ் செய்யும் நீங்கள் உங்கள் உடலை சர்வீஸ் செய்து கொண்டதுண்டா?
6: இதோ இயற்கை உணவு யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.
7: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: இருதய நோய் அவசர சிகிச்சை, டயாலிசிஸ் சேவைகள், எலும்பு முறிவு சிகிச்சை, நுரையீரல் அவசர சிகிச்சை, நரம்பியல் மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை என 24 மணி நேரமும் இயங்கும் தீவிர அவசர சிகிச்சை பிரிவுகள் உள்ளன.
7: அணு மருத்துவமனை, கான்வென்ட் அருகில், தஞ்சாவூர்.
3: திருச்சின்னா
7: மலைக்கோட்டை,
3: கரண்ட்ன்னா
7: இபி,
3: ஃபேன்ன்னா
7: சரவணா,
3: லைட்டிங்ஸ்னா
7: சரவணா,
3: ஸ்விட்சஸ்னா
7: சரவணா,
3: வயர்ஸ்னா
7: அதுவும் சரவணா,
3: வாட்டர் ஹீட்டர்னா
7: சரவணா,
3: ஏர் கண்டிஷன்னா
7: சரவணா.
8: ஹோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
6: நாள்பட்ட நோய்களுக்கு இயற்கை உணவு, பிசியோதெரபி, இயற்கை மருத்துவ சிகிச்சைகளுடன் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன்
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர்.
9: அணு மருத்துவமனையில் அதிநவீன இருதய தீவிர சிகிச்சைகள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, பேஸ்மேக்கர் வசதி, இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, வால்வு மாற்று அறுவை சிகிச்சை.
7: அணு ஹாஸ்பிடல், தஞ்சாவூர்.
3: திருச்சின்னா
7: மலைக்கோட்டை,
3: கரண்ட்ன்னா
7: இபி,
3: ஃபேன்ன்னா
7: சரவணா,
3: லைட்டிங்ஸ்னா
7: சரவணா,
3: ஸ்விட்சஸ்னா
7: சரவணா,
3: வயர்ஸ்னா
7: அதுவும் சரவணா,
3: வாட்டர் ஹீட்டர்னா
7: சரவணா,
3: ஏர் கண்டிஷன்னா
7: சரவணா.
8: ஹோஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், மதுரை ரோடு, திருச்சி 8.
5: இயற்கை உணவு யோகாசன பயிற்சிகளுடன் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த மாணவர்களின் நிறைவாற்றல், பார்வை திறன், எதிர்ப்பாற்றல் அதிகரிக்க
6: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, சீனிவாசா நகர் மற்றும் காட்டூர், திருச்சி.

0: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரகம் ஆதிசுவாமிநாதர் திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை. வாருங்கள் நேர்களை, மீண்டும் செல்வோம் திருவேரகத்திற்கு.
1: சுவாமிமலை என்று சொன்னதுமே முருகன் தங்கள் ஆறுபடை வீடுல சுவாமிமலை ஞாபகத்துக்கு வரும். ஆனாலும் இந்த திரு ஏரகம் தான் உண்மையிலேயே ஆதி சுவாமிநாத சுவாமி இங்கே இருக்கிறார். அதனால்தான் இந்த திருவேரகம் என்று தல புராணம் சொல்கிறது. அவ்வளவு பெருமையான திருத்தலத்தில் தான் இந்த ஆடி கிருத்திகை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இப்போது சகஸ்ரநாம அர்ச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு அழகாக பக்தர்கள் வரிசையில் வந்து இறைவனை தரிசனம் செய்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இங்கு அருணகிரிநாதர் அருமையான தன்னுடைய பாடல்களில் இந்த திருவேரகத்தை பற்றி சொல்கிறார். இறைவன் முருகன் மூன்று இடங்களில் திருவாதங்களை பதித்தான் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். முதல் இடம் மயில் மீது வைக்கிறான், இன்னொரு இடம் தேவர்கள் தலை மீது வைக்கிறான், மூன்றாவதாக என்னுடைய பாடல்களின் மீது வைக்கிறான் என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார். அந்த இரண்டும் எப்படி என்றால், அரசு அதிகாரிகள் தன்னுடைய கோப்புகளில் கையெழுத்து போடும் போது அதிகாரப்பூர்வ முத்திரை ஒன்று வைப்பார்கள், அபிஷியல் சீல் என்று சொல்லுவோம் இல்லையா. அப்படித்தான் மயில் மீது ஏறும் போது தானாக மயில் மீது கால் பட்டுவிட்டது, இன்னொன்று தேவர்கள் வணங்கும் போது அவனுடைய திருப்பாதம் லேசாக பட்டுவிட்டது. அதனால் உண்மையிலேயே முருகன் திருப்பாதம் பதித்தது என்னுடைய திருப்பாடல்களில் தான் என்று சொல்கிறார். அந்த சீல் வைக்கும் போது முதலில் இரண்டு ரஃப்பாக வைத்து பார்ப்பார்கள், அதாவது மை அதிகமாக இருக்கிறதா இல்லையா, தலைகீழாக ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று. மூன்றாவதாக வைக்கும் போதுதான் அந்த உண்மையான பத்திரிகை வைப்பார்கள். அதைத்தான் அவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறார். அந்த புராணம் என்று எத்தனை பாடல்கள் வந்தாலும் உடனே நாம் என்ன நினைப்போம், ஆஹா அருணகிரிநாதர் பாடல்களில் முருகன் கால் வைத்தான் பாதம் பதித்தான் என்றால் முதல் பாடலில் தான் இருக்கும் என்று அப்படியே தப்பித்து விடுவோம் அல்லவா. அப்படி அல்ல, கடைசி பாடலின் கடைசி வரியிலும் கூட முருகன் கால் பதித்தான். அவன் கால் பட்டு அழிந்தது இங்கு என் தலையே ஐயன் கையெழுத்தே, என் தலையெழுத்தை மாற்றியவன் முருகன் என்று பெருமிதமாக அருணகிரிநாதர் சொல்வார். அந்த திருத்தலம் திருவேரகம் திருத்தலத்தில் தான் என்று அவ்வளவு அருமையாக ஆடி கிருத்திகை. அந்த அம்பிகை அவ்வளவு அழகாக இருக்கிறாள். ஏனென்றால் இந்த அம்பிகையும் இறைவனிடம், இறைவனுக்கு தானே சுவாமிநாதன் சொன்னான், அந்த சுவாமிநாதன் என்ன சொல்லி இருப்பான் என்று அந்த அம்பிகைக்கு இறைவன் சொன்னானாம். அந்த அம்பிகை தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
2: ஆம் நேயர்களே, அற்புதமான ஆதி சுவாமி மலை இது. அதாவது சுவாமிமலை என்று சொன்னாலே இவர்களுக்கு சுவாமிமலை மட்டும்தான் தெரியும். அது செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய திரு ஏரகத்து இறைவனை நாங்கள் தரித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆடி கிருத்திகை நன்னாளில் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகள், சிறப்பு அபிஷேகங்கள் எங்கள் இங்கே பக்தர்கள் வந்து கொண்டே இருப்பதையும் நாம் காண முடிகிறது. அதாவது இந்த திருவேரக பதியில்தான் முருகப்பெருமான் தவம் செய்த தலம். தேவர்களுக்கு அசுர்களால் இடையூறு ஏற்பட்டதால் தேவர்கள் பரமேஸ்வரனிடம் முறையிட கந்தனை பூமிக்கு வர சொல்லி தேவர்களை ரட்சிக்க செல்கிறார் சுவாமி. அப்படி முருகப்பெருமான் இந்த இடத்தில் அகம் கொண்டு ரட்சித்தாராம். அதுதான் இது ஏரகம், அவருடைய ஆயுதம், அதாவது அஸ்திரம் விழுந்த இடம் இது திரு ஏரகம் என்று ஆயிற்று என்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய முருகனின் அழகு அப்பப்பா, பொன்முடியோடு சுயம்புவாக எழுந்தருளி 12 வயது குழந்தையாக இருக்கக்கூடிய திருத்தலம் இது. சுவாமிக்கு இங்கே பானகம் நிவேதனம் செய்கிறார்கள், அதுவும் ஒரு சிறப்பு. அருணகிரிநாதருடைய திருவேரக திருப்புகள் பாடினாலும் நன்று. இன்று காலத்தினால் முற்பட்ட அதிசயமான இந்த திருக்கோவிலில் இந்த சுவாமி எப்படி இருக்கிறார் என்றால், போருக்கு செல்லக்கூடிய விதம், அவருடைய சுவாமியினுடைய மேனியில் அந்த போருக்கு சென்று வந்த வடுக்கள் எல்லாமும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். முதன் முதலில் தந்தைக்கு உபதேசம் செய்த தலம் இது, பிரணவ மந்திரத்தை சொல்லிய தலம் இது. அதோடு முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் இடும்பன் இருக்கத்தான் பார்த்திருப்போம், ஆனால் இங்கே அகஸ்தியர் பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அகஸ்தியர் லோபா

ராமபுத்திரை இருவரும் வழிபட்ட தலம் இது. அத்தகைய அருமையானதொரு திருத்தலத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழ், நக்கீரர் அருடைய திருமுருகாற்றுப்படை, கச்சியப்ப சிவாச்சாரியாரின் கந்தபுராணம், அத்துடன் தியாகராஜ ஈசர் அருடைய நவரத்ன பாமாலை நால்வர் பாடியிருக்கிறார்கள். இந்த தலத்தை அற்புதமான ஒரு தேவார வழித்தலமாகவும் இது உள்ளது. குலோத்துங்க சோழ மன்னனுக்கு பிறந்த குழந்தை மூக்கில்லாமல் பிறந்ததாம். இந்த ஆதி கந்த சுவாமியை வேண்டி இந்த தலத்திற்கு வந்து சுவாமிநாத சுவாமியை வேண்டி அவருடைய குழந்தைக்கு அந்த குறை நீங்கியதாகவும், இப்பகுதியை ஆண்ட ராஜாவுக்கு கண்ணோய் இருந்ததாகவும் அந்த குறையையும் முருகன் போக்கி அருளியதாகவும் கூறுகிறார்கள். அத்தகைய அருமையானதொரு திருத்தலம். இங்கே மூலவர் கோஷ்டத்தை சுற்றி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர் அருள் புரிகிறார்கள். வெளி பிரகாரத்தை சுற்றி வரும்போது அம்பிகையின் சன்னிதி, அதாவது அம்பிகையின் பெயர் சங்கரநாயகி, தெற்கு நோக்கி தரிசனம் தருகின்றாள் அம்பிகை. பிரதட்சிணமாக வரும்போது

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது ஆலய உலா. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் திருவேரகத்திற்கு.
1: இப்போது அவ்வளவு அழகாக அலங்காரம் எல்லாம் முடிந்து அர்ச்சனை எல்லாம் முடிந்து பக்தர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். இப்போது வாத்தியங்கள் எல்லாம் வாசித்துக் கொண்டிருக்கிறன. இறைவனுக்கு பிடித்த அந்த காவடி சிந்து ராகம் அவ்வளவு அருமையாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
2: எங்கும் நீரை

0: அடி. கேட்டவருக்கு கேட்ட வரங்களை மட்டுமல்ல, நினைத்தவருக்கு நினைத்ததை கொடுப்பவன், ஓங்கார மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு உணர்த்தியவன், அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறான், நல்ல பிள்ளைகளின் நல் உரைகளையும் பெற்றோர் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் கேட்டு பயன் கொள்ள வேண்டும் என்ற புது நெறியை உலகிற்கு உணர்த்திய தனைவன் தனையன் தலைவன் முருகன், முத்தமிழால் வைதாரையும் வாழ்வைப்பான் என்று முருகனை கந்தரலங்காரத்தில் சொல்வார் அருணகிரிநாதர். அவர் வழங்கிய அந்த திருப்புகள் திருத்தலத்தில் நாம் நிற்பதே மிக பெரும் பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். கோவில்கள் கால பெட்டகங்கள் அதனுடைய இந்த பிரகாரங்களில் எத்தனையோ பேர் கொட்டிய கவலைகள் கனவுகள் மன்னிப்புகள் சிதறி கிடக்கும். இங்குள்ள சிற்பங்களை எத்தனை பேர் பார்த்திருக்கும், இந்த சிற்பங்கள் எத்தனை பிரார்த்தனைகளை முணுமுணுப்புகளை கேட்டிருக்கும், எத்தனை சந்தோஷங்களை துக்கங்களை கண்டிருக்கும். இதோ இந்த ஆடி கிருத்திகை திருநாளில் பக்தர்கள் தங்களுடைய மனக்குறைகளை மனதின் விருப்பங்களை, மலைமேல் இருப்பவன் மகத்தானவன் அல்லவா, ஆனாலும் இங்கே திருவேரகத்தில் இருப்பவன் தினம் தினம் பக்தர்களுக்கு அவ்வளவு அழகாக தரிசனம் தந்து கொண்டிருக்கிறான். தெய்வத்திலும் அழகு என்று இந்த முருகனைத்தானே சொல்கிறோம். அந்த அழகு பார்ப்பவரை கொள்ளை கொள்ள செய்கிறது, வைத்த கண்ணை எடுக்கவே முடியவில்லை. எப்படி பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் கண்கள் இருந்தால் பார்க்கலாம் அல்லவா என்றுதானே நமக்கு நினைக்க தோல்கிறது. அப்படித்தானே அருணகிரிநாதரும் ஆதரிக்கப்பட்டார். ஆமாம், இந்த கிருத்திகை திருநாளில் நம்முடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. திருவேரகத்தில்
1: ஆடி கிருத்திகை நன்னாளில் திரு ஏரகத்து இறைவன் ஆதி சுவாமிநாத சுவாமியை வணங்கிய மன நிறைவோடு நாம் இப்பொழுது நிலையம் திரும்புகிறோம். தந்தைக்கு பிரணவ மந்திரம் உபதேசித்த குருமூர்த்தி, தமிழ் மொழியின் முழு முதற் கடவுள், சித்தர்களுக்கெல்லாம் சித்தன், குமரன், அழகன், ஆறுமுகன், கந்தநாத சுவாமிக்கு
0: அரோகரா அரோகரா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ், திருச்சி ஸ்ரீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய ஆலய உலாவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவேரகம் ஆதி சுவாமிநாத திருக்கோவில் ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார், அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன், எஸ் கோபாலகிருஷ்ணன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ்.
3: சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8. சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் திருச்சின்னா
4: மலைக்கோட்டை,
3: கரண்ட்ன்னா
4: இபி,
3: ஃபேன்னா
4: சரவணா,
3: லைட்டிங்ஸ்னா
4: சரவணா,
3: ஸ்விட்சஸ்னா
4: சரவணா,
3: வயர்ஸ்னா
4: அதுவும் சரவணா,
3: வாட்டர் ஹீட்டர்னா
4: சரவணா,
3: ஏர் கண்டிஷன்னா
4: சரவணா,
3: பர்ஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி ஸ்ரீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை,
5: ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி. நாள்பட்ட நோய்களுக்கான கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முதுகு எலும்பில் ஜவ்வு விலகுதல் போன்ற நோய்களுக்கு அறுவை சிகிச்சை இன்றி குணம் பெற
6: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: திருச்சின்னா
4: மலைக்கோட்டை,
9: கரண்ட்ன்னா
4: இபி,
9: ஃபேன்ன்னா
4: சரவணா,
9: லைட்டிங்ஸ்னா
4: சரவணா,
9: ஸ்விட்சஸ்னா
4: சரவணா,
9: வயர்ஸ்னா
4: அதுவும் சரவணா,
9: வாட்டர் ஹீட்டர்னா
4: சரவணா,
9: ஏர் கண்டிஷன்னா
4: சரவணா,
6: பர்ஜர் பெயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்பிரைசஸ் மதுரை ரோடு திருச்சி 8.
7: அணு மருத்துவமனையில் அதிநவீன இருதய தீவிர சிகிச்சைகள், ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, பேஸ்மேக்கர் வசதி, இருதய பைபாஸ் அறுவை சிகிச்சை, வால்வு மாற்று அறுவை சிகிச்சை.
4: அணு ஹாஸ்பிடல் தஞ்சாவூர்.
6: உங்கள் உடலை புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ள மசாஜ் மற்றும் நீராவி குளியல், வாழை இலை குளியல், மண் குளியல், பாத அழுத்த சிகிச்சை எடுத்துக் கொள்ள
5: தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளுடன் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை ஸ்ரீனிவாசா நகர் மற்றும் காட்டூர் திருச்சி.
10: தஞ்சாவூர் அணு மருத்துவமனையில் இருதயம், எலும்பு முறிவு, நரம்பியல், சிறுநீரகம், நுரையீரல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேர அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இருபட பாடல்கள். முதல் பாடல் வருது இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து.

0: இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களை உங்கள் நினைவிற்கு அடுத்த நிகழ்ச்சியாக 11 மணிக்கு உங்களோடு நாங்கள் நேர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழியாக காற்றலைகளில். 12:10 மங்கையர் உலகம். இதில் இன்றைய தலைப்பு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. தோழிகள் இதை பற்றின எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். இந்த இரு நிகழ்ச்சிகளுக்கும் நேயர்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-240-1 மற்றும் ஒரு எண் 246-1. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே எல்லாமே நன்று.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். இருபட பாடல்களில் அடுத்த பாடல் ஒலிக்கிறது பிரியம் திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது இருபட பாடல்கள். நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று மதியம் 2:15 வேளாண் அரங்கத்தில் மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். நிலையத்தில் நேரம் 11:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழகத்தில் திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மண்வளத்தை பாதுகாத்து நுண்ணுயிரிகளை பெருக்கவும் ரசாயன உர பயன்பாட்டை குறைக்கவும் 100,000 ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டு உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். 100,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 100,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் திரு வினோத் கூறினார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நஞ்சில்லாத உணவு உற்பத்தியை செய்யவும் புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு. குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் போதையில்லா பாரதத்தை உருவாக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா பாரதம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக போதைப்பொருள் ஒழிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் நாட்டு மக்களை கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சி பூங்காவில் இன்று பிரம்மகுமாரியா அமைப்பு மற்றும் விழுப்புரம் யோகா மையம் சார்பில் போதையில்லா பாரதம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். காலையும் மாலையும் 1 மணி நேரம் தியான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. போதை குறித்த விழிப்புணர்வு பதாகைகளும் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து போதையில்லா பாரதம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் தென்கொரியாவின் மின்ஜி கிம்மை 21-17, 21-6 என்ற நேர் செட்களில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12:00.

நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் உங்களோடு. நாங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா சொல்லி 4 3 1 246 102 1 அல்லது 240 102 1 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு அழைக்கலாம்.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
8: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ணிலே.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
14: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
15: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க இப்ப நம்ம கூட ஒரு நேரி நேராங்க. வருக, வணக்கம். வணக்கம்.
16: ஹலோ, பெங்களூர்ல இருந்து தியாகராஜன் பேசுறேன்.
15: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
16: மாயில இருந்து சுற்றி இருந்த சூரியனை போடுங்க.
15: சரிங்க ஐயா, நன்றிங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டதுக்கு.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது உங்களோடு நாங்க. நாமக்கல் மாவட்டத்திலிருந்து முத்து அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்கிறது இதோ.

0: வெற்றி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்

0: ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ராஜந்தார் திருமலையில இருந்து காளிதாஸ்.
2: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: ஐயா படத்துல ஒரு நல்ல பாட்டை போடுங்கம்மா.
2: சரிங்க, கேட்டுலாமா?
3: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா.
2: நன்றிங்க ஐயா.
3: நன்றி.

0: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
1: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம். அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNJ மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
10: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: ஜேஎஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
12: வணக்கம் சகோதரி.
11: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
12: விராலிமலை கத்தலூர் ஊராட்சி எடையபட்டில இருந்து ஏழுமலை பேசுறேன்.
11: சொல்லுங்க, என்ன பாடலுங்க வேணும்?
12: எனக்கு வந்து எங்கிட்ட மொதல் அந்த படத்துல இருந்து ஏ மாமா உன்னத்தான் அந்த பாட்டு வேணுமா?
11: கேட்டுறாங்களா?
12: ஓகே ஓகே, நன்றி.
11: நன்றிங்கய்யா.
12: லைன் கூட்டதுக்கு நன்றி.
11: நன்றிங்கய்யா, நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் உங்களோட. நாங்க நம்ம கூட இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மலூர்ல இருந்து பேசுறேன். ஒரு பழனியம்மா தரமசிவம்.
0: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
1: சின்ன
0: வீட்டுல இருந்து நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமா சிறு மற்றும் குறு விவசாயிகள் பயிர்கடன் பெறதுக்கு நேரடியாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது இகேசிசி மூலமா பொது சேவை மையங்கள்ல விண்ணப்பிக்கலாம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் தெரிவித்திருக்கும் நேயர் பெரம்பலூரிலிருந்து ஆறுமுகம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க.

0: நம்ம கூட இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் குடும்பாளூர் சத்திரம், எஸ் ஆனந்தன்.
0: ஆனந்தனையா, என்ன பாடலுங்கய்யா வேணும்?
1: உயிர் உள்ளவரை விசாவில இருந்து உன்னைத்தானே தஞ்சம் என்ற மானே.
0: சரிங்கய்யா, கேட்டுலாங்களா?
1: கேட்கலாமா?
0: நன்றிங்கய்யா நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு.
1: நன்றிங்கம்மா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் புது புது அர்த்தங்கள் மேடம்.
0: சரிங்கய்யா, பாடல் கேட்டலாங்களா?
1: கேளடி கண்மணி பாடல் கொடுங்க மேடம்.
0: சரிங்கய்யா, நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி.
0: நன்றி.

0: கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4 கோடி 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும், இதுகுறித்து தஞ்சையில் கண்காட்சி நடத்தப்படும் என்றும் கூறினார். மகளிருக்கான வெற்றி வான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். முதல்கட்டமாக 100 மகளிருக்கு பயிற்சி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், ட்ரோன் வாங்க 50% மானியம் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சூரிய சக்தி பம்ப் செட்டுகள் 1000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும் என்றும், இதற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடற்கரையோர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள் மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்க்க 7 கோடி ரூபாய் செலவில் 5-ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக இரு அவைகளிலும் ஹிரோஷிமா நாகசாக்கி அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரின் நினைவாக உறுப்பினர்கள் மௌனம் அனுசரித்து அஞ்சலி செலுத்தினர். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் ஸ்ரீயான்ஷி வேலி ஷெட்டியை 21-16, 17-21, 21-13 என்ற செட்களில் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறளமுதம்
3: தெரிந்து தெளிதல் 51ஆம் அதிகாரம் 8வது குறட்பா.
4: தேரான் பிறனை தெளிந்தார் வழிமுறை தீராகிடும் வைத்தரும்.
3: தெளிவாக ஆராயாமல் ஒருவனை துணையாக நம்பியவனுக்கு அவனுக்கு மட்டுமன்றி அவன் வழிமுறையில் வருபவர்களுக்கும் தீராத துன்பம் உண்டாகும்.
4: தேரான் பிறனை தெளிந்தார் வழிமுறை தீராகிடும் வைத்தரும்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
5: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
6: நாம ஒரு முயற்சி செஞ்சு அதுல வெற்றி பெற்றா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படியான ஒரு சந்தோஷம் தான் இயற்கை ஆர்வலர்களுக்கு. சுமார் 1600 கிலோமீட்டர் பறந்து போயிருக்கு J-132 அப்படின்னு அழைக்கப்படுற இந்திய பிணந்தின்னி கழுகு. கழுகுனா வானத்துல ரொம்ப உயரத்துல பறந்து போய்கிட்டே தானே இருக்கும், ஓய்வு கூட ரொம்ப குறைச்சலா தானே எடுக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். ஆனா இந்திய பிணந்தினி கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுகிட்டே வர்றதுனால அதுங்களை ரொம்ப சிரத்தை எடுத்து பாத்துக்கிறாங்க. மகாராஷ்டிராவோட காட்டு பகுதியில பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தால விடுவிக்கப்பட்ட இந்திய பிணந்தினி கழுகு 56 நாட்கள்ல 1600 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கு. அதிகபட்சமா ஒரே நாள்ல 168 கிலோமீட்டர் கூட இது பயணம் செஞ்சிருக்கு. இந்த பயணம் நமக்கு உணர்த்துறது அதனுடைய வாழ்விடங்கள் ஓரளவுக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய இந்த பிணந்தினி கழுகுகளை பாதுகாக்கிற திட்டத்துல இந்த பயணம் பெரும் வெற்றியா பார்க்கப்படுது. இந்த தகவலோட மற்றும் ஒரு மகிழ்ச்சியான தகவல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை இப்போ 100 இல்ல 101. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளா ஏரிய ராம்சார் தலமா அறிவிச்சிருக்காங்க. ஈரநிலங்களோட பாதுகாப்புல இந்தியா எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படிங்கறதுக்கு கூடிக்கொண்டே போகும் இந்த ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையே ஒரு உதாரணம். நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைக்கும் போது ஒரு சிறு அடி கூட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். சுற்றி இருக்கும் உயிரினங்களும் நம்மோடே பிறந்தவை, நம்மை தாண்டியும் வாழக்கூடியவை. இயற்கை நிரந்தரமானது, அதனோடு இயைந்து அதை அழகாய் அனுபவித்து பெரிது வாழ்வோம்.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

12:07 ஆயாச்சு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி ரசிக்க விருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகத்தோட தலைப்பு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. சமையல் அப்படிங்கறது வெறும் உணவு செய்யறது மட்டும் இல்லைங்க, அது அன்பு, அக்கறை, குடும்பத்தோட ஆரோக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து பரிமாறுற ஒரு கலை. ஆனா அந்த கலைஞருக்கு எப்பயாவது ஓய்வு கொடுக்கறோமா? ஞாயிற்றுக்கிழமைனா ஸ்கூலுக்கு விடுமுறை, ஆபீஸுக்கு விடுமுறை, ஆனா சமையலறைக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, சமையலை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அட அட அடா, என்ன ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அவங்க கிட்ட இருந்து. இதை பத்தி தோழிகள் கிட்ட நிறைய பேசலாம். தோழிகள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431-246-1021 இதில் அறிமுகமான நேயர்களும், 240-102-1 இதில் அறிமுக நேயர்களும் பங்கெடுத்து நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு இனிமையான பாடலுக்கு அப்புறம். தொடர்ந்து இணைந்திருங்கள் இதற்கு. எஃப்எம் ரெயின்போ 102.1 இங்க எல்லாமே நன்று.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகத்துல நம்ம கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னா, சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. இணைப்புக்கு வந்து பேசக்கூடிய முதல் தோழி யாரெங்க பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
2: மணப்பாறை அண்ணாவி நகர்ல இருந்து சுலோச்சனா பேசுறேன் மேம்.
1: சுலோச்சனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சுலோச்சனா?
2: சொல்லுங்க,
1: வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன அதாவது, ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கொடுத்தா எப்படி இருக்கும், எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க?
2: என்னவோ மாதிரி இருக்கும் மேம்.

0: சரிங்க
1: சரிங்க. இன்னொரு பாயிண்ட் பேசலாங்களா மேம்?
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம், உங்க நேம் சொல்லுங்க.
2: சங்கீதா பேசுறோம் மேம்.
0: சங்கீதா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: ஆ நல்லா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கும் சமயக்கட்டுக்குள்ள போனாதான் ஹாப்பியா இருக்குமா, இல்ல ஒரு நாள் லீவு கிடைச்சா நல்லா இருக்குமா?
2: ஹாப்பியா தான் மேம் இருக்கும். பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது நல்ல ஹாப்பியா இருக்கும். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றப்ப இன்னும் சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் நம்ம 24 hours வருஷம் ஃபுல்லா சமைச்சிட்டே
0: இருக்கிறதுனால ஒரு நாள் எதிர்பார்ப்போமா இல்லையா? எதிர்பார்ப்போம்ல. ஐயோ, இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு ஏதாவது இப்ப உடம்பே சரியில்லை, அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு யாராவது ஒரு தடவை ரசம் வச்சு
2: கொடுத்துருக்கீங்கங்கறப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அந்த உடம்பு இல்லைனா கூட நம்ம தான் சமைச்சு வச்சுட்டு படுக்கிற மாதிரி இருக்கும்.
0: அத சொல்லுங்க.
2: அந்த நேரத்துல நம்மளுக்கு யாராவது செஞ்சாங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து உதவி பண்ணாரு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ஒரு நாளைக்கு லீவு போட்டு இருக்கேன், நீ ரெஸ்ட் எடுப்பா, நான் சமைச்சு குடுக்கறேன் உனக்குன்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா
0: இருக்கும். ஓகே ஓகே, சரிங்க சரி. இனிப்புக்கு வந்ததுக்கு நன்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க.
2: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 12:22 நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். அன்புங்கிறது பெரிய பரிசு கொடுக்கறதுலாம் இல்லைங்க. உங்கள் அம்மா கிட்ட போய் இந்த வாரத்தில் உனக்கு ஒரு நாள் சமையலுக்கு லீவுமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அந்த வார்த்தையே பெரிய பரிசாக நினைப்பாங்க அவங்க. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாரங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கரூர் மாவட்டம் வாலியம்பட்டிலிருந்து விஜயதேசர் மேடம். எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கும் விஜயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியுது மேடம். எனக்கு பொண்ணால ரெண்டு பசங்க தான், ஒருத்த 6வது படிக்கிற, ஒருத்த 10வது படிக்கிறேன். நம்மளுக்கு முடியலன்னா ரெண்டு சேர் பண்ணி செஞ்சு சொல்ல செய்வாங்க.
0: செய்வாங்க, சமைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா உங்களுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க.
1: நன்றி.

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

12:30 சேஃபம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். இன்னைக்கு தலைப்பு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. நம்ம இணைப்புக்கு வரக்கூடிய அடுத்த தோழி யாரெங்கன்னு பார்த்தலாம். ஹலோ, வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
0: திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் மொண்டிப்பட்டி கிராமம் நரியம்பட்டில இருந்து செல்லம்மாள் பேசுறேங்க.
1: பேருக்கு முன்னாடி எவ்வளவு சொல்லுங்க. செல்லம்மாள் எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேங்க.
1: இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா செல்லம்மாள் நீங்க?
0: இதுக்கு முன்னாடி பேசினது இல்லங்க, 55 வயசு ஆகுது.
1: இதா ஃபர்ஸ்ட் டைமா?
0: ஆமாங்க, இன்னைக்கு தான் ட்ரை பண்ணா.
1: கிடைச்சிருச்சு உங்களுக்கு, பாருங்க உங்களுக்கு
0: ரொம்ப சந்தோஷம்.
1: சொல்லுங்க, இன்னைக்கு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நாங்க நான் சமைப்பே இல்லாட்டினா எங்க பையன் சமைப்பாரு, எங்க வீட்டுக்காரர் சமைப்பாரு. சமைக்க நேரம் உண்டு, சமைக்க அவங்களும் சமைச்சு போடுவாங்க.
1: சமைச்சு போடுவாங்க. அப்ப உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா இருக்காதா?
0: ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும்.
1: சந்தோஷமா இருக்கும்.
0: மருமக இருக்கு, பையன் இருக்கிறான், ஒரு பேத்தி இருக்காங்க.
1: ஆமா, ஏதோ ஒரு நேரம் ஆசையா நாங்க செய்யறோம். நீங்க உட்காருங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா?
0: பையன் வீட்டுக்காரல அதெல்லாம் செய்வாங்க,
1: எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம், கேக்குறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.
0: நன்றிங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது 102.1 மங்கையர் உலகம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
3: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17-August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நாளில் 3 வேளை உணவு சாப்பிட்றோம். ஆனால் அதை சமைக்க எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பொறுமை தேவைப்படுது இல்லை? அதை எத்தனை பேர் நம்ம யோசிச்சிருக்கோம் சொல்லுங்கள். காலையில் காஃபி, காலை உணவு, மதிய சாப்பாடு, மாலை சிற்றுண்டி, இரவு உணவு, இதற்கிடையில் காய்கறி வாங்கிறது, மளிகை பொருட்களை பராமரிக்கிறது, இப்படி ஒரு நாளோட பெரும் பகுதி சமையலறையிலேயே கழியிறது.

வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். அந்த லேடிஸ்க்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்கலாம். அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறதே அவங்களுக்கு பெரிய ஒரு பரிசாக இருக்குங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி ஓவியா.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13 நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டு தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9 சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: இது டிரிச்சேஃபம் ரெயின்போ 102.1.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப்கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் 1 மணி, கேட்கலாம் இனி.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின் கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல்

இது பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார். மண் வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம், 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்ணல அட்டைகள் வழங்கப்படும், விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை, பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் விருது வழங்கப்படும் என்றார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7.35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் இன்று வெளியிட்டார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்தி அறிக்கை மணி 1:45.

இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மதுரை கீதம். நினைவுகள் பழமையாகலாம், ஆனால் அவற்றை தாங்கி வரும் பாடல்கள் என்றுமே புதுமையாக இருக்கும். அந்த பொற்கால இசையின் பொக்கிஷங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வருகின்றது காலத்தை வென்ற காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம். மதுரை கீதம் நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, ஹேமா, சபரிவாசன், யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிஷாந்த், மனவேகா, சந்திரசேகர், பார்த்திபன் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

0: மகிழ்ச்சி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: மதுரகீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமரன் நகர், லக்ஷ்மி, சுவாமிநாதன், நித்தீஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது மதுரை கீதம். தவ புதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சண்முகா நகர், ஷாலினி, ஸ்ரீதர், லதா, பாரத், சாகித்யா, ஜிங்கிள், ராஜு, அக்ஷயா. இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது மதுர கீதம். பாசமல திரைப்படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் குழுவினர் பாடியிருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க. பூந்தண்டலம், புண்ணியக்கோட்டி, உமா, ஆசிரியர் நகர், நக்ஷத்ரா, தமிழினி, தருண், இமை, அன்வர்த்திகான்பேட்டை, அருணகிரி, கீதா.

0: அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.
1: சில மௌனங்கள் பேசும் மொழியை ஆயிரம் வார்த்தைகளாலும் சொல்ல முடியாது. கேட்டிணைஞ்சிருக்கீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது மதுர கீதம். ராஜா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கூகூர், புகழேந்தி, முத்துலக்ஷ்மி, சந்தோஷ். இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.
2: ராஜா
3: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்த

0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC Apply.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் JNG மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
9: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
10: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: நினைவுகளுக்கு கால்கள் இல்லை, இருந்தாலும் தினமும் நம்மை சந்திக்க வருகின்றன. நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராமேஸ்வரம், ஹம்சா, ரண்யா. இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது TM சவுந்தரராஜன் குரலில்.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
3: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
5: திருச்சி FM ரெயின்போ 102.1 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். ஆலயமணி திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குரலில் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தென்னியம் ரவி, லதா ரவி, தனபால், மல்லிகா.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: வீட்டுக்கு வீடு வாசல்படி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவிய மலர், துர்காதேவி, ஜெயசூதன், தன்விக், சந்துரு, விஸ்வா, அருண்முத்து, நல்லுசாமி, குருப்ரியா, வீரமுத்து, பெரியக்கால், கண்ணன், சிவகாமி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்

0: வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரியசக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினை அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல்மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லம்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முருகப்பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: ഇടുക്കി, കോട്ടയം ആൻഡ് പത്തനംതിട്ട ഡിസ്ട്രിക്ട്സ് ഇൻ കേരളം ആർ അണ്ടർ റെഡ് അലർട്ട് ഇൻഡിക്കേറ്റിംഗ് ദ ലൈക്ലിഹുഡ് ഓഫ് എക്സ്ട്രീംലി ഹെവി റെയിൻഫോൾ. ദീസ് ഡിസ്ട്രിക്ട്സ് വേർ അണ്ടർ ഓറഞ്ച് അലർട്ട് ഏർലിയർ ദിസ് മോർണിംഗ്. ഓറഞ്ച് അലർട്ട് പ്രെഡിക്റ്റിംഗ് ഐസൊലേറ്റഡ് വെരി ഹെവി റെയിൻഫോൾ റിമെയിൻ ഇൻ ഫോഴ്സ് ഇൻ ഫൈവ് ഡിസ്ട്രിക്ട്സ്. ദ റിമൈനിംഗ് സിക്സ് ഡിസ്ട്രിക്ട്സ് ഇൻ കേരളം ആർ അണ്ടർ യെല്ലോ അലർട്ട് ഇൻഡിക്കേറ്റിംഗ് ദ പോസിബിലിറ്റി ഓഫ് ഐസൊലേറ്റഡ് ഹെവി റെയിൻഫോൾ. സ്മിതി എം പള്ളുരുത്തി, ആകാശവാണി ന്യൂസ്, തിരുവനന്തപുരം.
1: Monsoon has intensified across Jharkhand, bringing a significant change in weather conditions over the past 24 hours. We have a report.
2: At least 20 people have lost their lives due to lightning strikes in Jharkhand during the past 24 hours. Giridih district reported the highest number of casualties with 11 deaths. The India Meteorological Department has issued an orange alert for the next 3 days in vulnerable areas of northwestern and central Jharkhand, warning of very heavy rainfall. A yellow alert has also been issued for the entire state, including Ranchi, Khuti, Ramgarh, Bokaro, Dhanbad and Kodarma, with a warning of strong winds. Mehvish Rahman, Akashvani News, Ranchi.
1: Flood conditions in Odisha continue to improve as water levels in all major rivers, including the Mahanadi, have receded. However, fresh heavy rainfall has caused widespread waterlogging in Bhubaneswar. Relief and restoration work is continuing in the flood-affected districts, even as authorities remain on high alert. We have more from our Odisha correspondent.
3: At present, 8 sluice gates of the Hirakud Dam remain open to regulate the reservoir level. Even as water levels fall, the hardships of flood-affected people continue, with restoration of normal life still a major challenge. Meanwhile, continuous heavy rain since last night has disrupted normal life in the capital city, Bhubaneswar. Several roads and low-lying areas in the city remain waterlogged, with rainwater entering many houses and damaging household belongings. The India Meteorological Department has issued an orange alert for heavy rainfall in Keonjhar and Mayurbhanj districts today, and a yellow alert for the remaining districts. Rainfall alerts have also been issued for 20 districts tomorrow, though rainfall activity is expected to decrease over southern and western Odisha. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: On to sports, Indian javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, secured places in the final rounds of their respective events at the World Athletics Under 20 Championships in Eugene in the USA. The finals will be played on Sunday. Hockey India today announced the 18-member Indian junior women's team for the AHF Asia Cup 2026 to be held in Mochi, China, from August the 30th to September the 13th. The squad comprises 18 players along with two alternate players and will be led by midfielder Khaidem Shlema Chanu. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha resumes proceedings amid opposition ruckus over several issues. Rajya Sabha adjourned till 2:15. Bombay High Court convicts former Tehalka editor Tarun Tejpal in 2013 sexual assault case. Amarnath Yatra resumes after day-long suspension due to security reasons. Orange alert issued for very heavy rainfall over Uttarakhand, Jharkhand, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa today. Hockey India announces 18-member junior women's team for AHF Asia Cup 2026 to be held in Mochi, China from August 30th. Javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, storm into finals of World Athletics Under 20 Championships. With that, we end the midday news.
4: ഇത് തിരുച്ചിറപ്പള്ളി, തൃച്ചി എഫ് എം റെയിൻബോ 102.1.
5: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள்.
6: உழவு பெருமக்களை வணக்கம். குறிப்பாக இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து சரியான இடத்துல தண்ணி இருக்குமா, எந்த அளவுக்கு தண்ணி இருக்க போகுதுன்னு தெரில, மழை எப்படி பெய்ய போகுது அப்படிங்கிறது தெரில. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மானாவரி பயிர் மாதிரி நம்ம போடுறது வந்து கால்நடையை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு சாகுபடியை செஞ்சு எந்த ஒரு தேவையில்லாத செலவை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள மாதிரியான ஒரு சாகுபடி அப்படின்னு பார்த்தா நம்ம மக்காசோள பயிர் சாகுபடி தான். சரியாக ஒழுங்கான முறையில் மேலாண்மை செய்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக பெரம்பலூர் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி தான் இப்போ நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
7: வணக்கம் சார்.
6: முதல்ல இந்த மக்காச்சோள பயிர் அப்படின்றதுல என்னென்ன ரகங்கள் இருக்குது, யார் யாரெல்லாம் போடலாம், எந்த மண்ணில் போ

0: சொல்லலாம், எந்த படத்தில் போட்டால் சரியாக இருக்கும், அந்த மாதிரியான தகவல் கொஞ்சம் முதல்ல சொல்லுங்களேன்.
1: மக்காசோளம் ஒரு முக்கியமான தானிய பயிராக கருதப்படுது. இது தானியங்களின் அரசி என்று இதை நம்ம கூறோம். நெற்பயிருக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழகத்தில் வந்து அதிகப்படியாக சாகுபடி செய்கிறது இந்த பயிராக தான் இருக்குது. இதில் வேலையாட்கள் தேவை மிக குறைவு, சாகுபடி செலவு, பூச்சி நோய் தாக்குதல் மிகவும் குறைவாக இருக்குது. அதாவது குறைஞ்ச காலத்தில் 100 to 105 நாள் நல்ல வருமானம் தரக்கூடிய தானிய பயிராக இருக்குது. எல்லா காலநிலையிலும் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்ய ஏற்ற பயிராக இருக்குது. இது 1500 பயன்பாடுகள் இருப்பதாலும் தேவையை அதிகரிப்பதாலும் அதாவது வியாபாரிகள் விவசாயிகளை தேடி வந்து கொள்முதல் செய்கிறாங்க. இது ஆடு மாடு கோழி போன்றவற்றுக்கு தீவன பயிராக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் எத்தனால் உற்பத்திக்கு இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதனால விவசாயிகள் இதை தேர்வு பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க.
0: சரி, இப்போ மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை அப்படின்னா என்ன மேம், அதை ஏன் நம்ம செய்யணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அதாவது மண்வள மேலாண்மையிலேருந்து நம்ம சொல்லலாம். மண் வளத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு தேவையான உரங்கள் வந்து நம்ம கரெக்டான அளவில் பயன்படுத்தணும். தண்ணீர் தேவை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. சரியான அளவில் சரியான நேரத்தில் நம்ம தண்ணீரை கொடுக்கணும். களை மேலாண்மை செய்யணும். பூச்சி நோய் மற்றும் அறுவடை மேலாண்மையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் செலவை குறைச்சி மகசூலை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம்.
0: சரிங்க, இப்போ மக்காச்சோளத்துக்கு ஏற்ற மாதிரியான மண் எந்த பருவம் சரியாக இருக்கும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: அதாவது அங்கு பொருட்கள் இறைந்த செம்மண் அதுக்கப்புறம் வண்டல் மண் வந்து இதற்கு பொருந்ததாக இருக்கும். இதில் கார அமிலநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.5 to 7.5 வரை இருக்கணும். இது வந்து நல்லா வளரக்கூடிய தன்மையை பெறும். இதில் சீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் அதாவது ஜூன் ஜூலையில் நம்ம விதைப்பு செய்யலாம். புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபரில் விதைப்பு செய்யலாம். இறைவை பயிராக தை மாதத்தில் ஜனவரி பிப்ரவரியில் விதைப்பு செய்யலாம். அதுக்கப்புறம் சித்திரை பட்டத்தில் ஏப்ரல் மேலேயும் நம்ம இதனை விதைப்பு செய்யலாம்.
0: சரி, இப்போது இந்த மக்காசோளத்துக்கு ஏற்ற மண் இந்த பருவம்லாம் சொன்னீங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து உளவியல் தொழில்நுட்பங்கள். உளவியல் தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் கோடை உழவு செய்கிறது முக்கியன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். மக்காசோளத்துக்கும் அது முக்கியமா?
1: அதாவது கோடை உழவுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இதில் வந்து மே மாதத்தில் 20 to 30 cm ஆழத்தில் நம்ம உழவோட்டணும். அதாவது நல்லா கட்டிகள் உடையும் மண்ணும் நம்ம 2 times அதை உழவோட்டணும். அப்படி உழவோட்டும் போது மழையானது விழுகும்போது அந்த தண்ணீரானது செடிகளுக்கு கிடைக்கும் மண்ணும் நம்ம மண்ணில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். களைகள் பொதுவாக நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா நம்ம உழவோட்டும் போது கீழ்மண் மேலே வரும், மேல்மண் கீழே வரும். அப்படின்றப்போ மேல் மண்ணில் இருக்கிற களை விதைகள் அதாவது மே மாசத்துல 2 Celsius அதிகமா நார்மல கூட நமக்கு வெப்பநிலை இருக்கும். அப்படின்ற போது அந்த விதைகளின் முளைப்பு திறன் இழக்கப்படும். அப்படின் களைகளின் எண்ணிக்கையை வந்து நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்திடலாம். பூச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகளோட அதாவது கூண்டு புழு பருவமானது மண்ணுக்கு அடியில தான் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது படைப்புழு கடந்த 5 பெரிய பாதிப்பை மக்காசோளத்துல நம்ம தமிழகத்துல ஏற்படுச்சு. அதோட கூண்டு புழு பருவமானது மண்ணுக்கு அடியில இருக்கும். அப்படின்ற போது அது கீழ்மண் மேல் வரும்போது அந்த மேலே இருக்கிற கூண்டு புழுக்களை காக்கா குருவி மைனா போன்ற பறவைகள் அதை எடுத்துரும். அப்படின்ற போது அந்த புழுக்களின் எண்ணிக்கை வந்து கம்மியாகும். அதாவது ஒரு அந்துப்பூச்சையானது 2000 வரை இட்டு வைக்கும் தன்மை கொண்டிருக்கும். ஒரு அந்த பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2000 நம்ம வயல்ல இருந்த குறைச்சிடலாம். அப்படி குறைக்கும் போது நம்ம வயல்ல படைப்புழுகளின் எண்ணிக்கையும் கம்மியாகும். கரிம சத்துக்கு சரியான அளவுல நம்ம கோடை உழவு செய்யும் போது கிடைக்கப்பெறும். முளைப்பு திறனும் அதிகமாகும். அதாவது மண்ணுல நல்ல பளபளப்பு தன்மை இருக்கும் போது தண்ணீரையோ சத்துக்களையோ செடியானது எடுத்துட்டு வளர்றதுக்கு உதவியா இருக்கும்.
0: அடுத்து என்ன ரகங்களை போட்டா சரியா இருக்கும் சொல்லிருங்க மேம்.
1: இப்ப ஒட்டு ரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கோகச்சம் 11, கோகச்சம் 12 போன்ற ரகங்களை எடுத்துக்கலாம். இது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையும் பெறும். இப்போ வந்து எல்லினோ வருடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஜூன் மாதத்துல 13 இந்த எல்லினோன்றது தொடங்கப்பட்டது. இந்த செப்டம்பர் மாதத்துல தமிழகத்துல அதிகமா எல்லினோவின் பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நம்ம ரகங்களை பயிரிடணும். இந்த வீரிய ஒட்டு ரக கோகச்சம் 11, 12 போன்றவை அதாவது வறட்சியை தாங்கும் தன்மையை பெறும். அது மட்டும் இல்லாம இலை கருகோல் நோய், தண்டு அழுகல் நோய் போன்றவைக்கும் எதிர்ப்பு திறன் உடையதா இருக்கு. படைப்புழுவுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்கு. இது வந்து ஆடிப்பட்டம் கார்த்திகை பட்டம் தைப்பட்டம் சித்திரை பட்டம் போன்றவற்றெல்லாம் இதை நம்ம பயிர் செஞ்சோம்னா நல்ல வருமானத்தை எடுக்க முடியும்.
0: சரிங்க மேம், இப்போ நம்ம சாதாரணமா பயிர் செய்யறது அப்படிங்கறத தாண்டி

0: விதைநாற்று எடுத்து செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை விதைநாற்று எடுத்து ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், விதைநாற்று எடுத்து செய்யறதுனால என்ன நன்மை, அதை கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க.
1: விதைநேர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியமானது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ அளவுக்கு தேவைப்படுது விதையானது. அதை 8 கிலோ எடுத்துட்டு அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா போன்றவற்றை தலா 10 கிராம் அளவு எடுத்துட்டு ஆரிய அரிசி கஞ்சி எல்லாம் வடிச்ச தண்ணி அது மேல லேசா தொளிச்சு விட்டு அதை 2 மணி நேரம் நிழல்ல உலர்த்திட்டு நம்ம விதைப்பு செய்யணும். சூடோமோனாஸ் புளோரசன்ஸ், ட்ரைகோடர்மா விரிடி போன்றவை வச்சும் நம்ம விதை நீர்த்து செய்யலாம். இப்ப ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் போன்றவற்று விதை நீர்த்து செய்யும் போது இலைக்கு அருகல் நோய், தண்டு அழுகல் நோய் போன்றவை வராம இருக்கும். அது மட்டும் இல்லாம அசோஸ் பயிரெல்லாம் கொன்று விதை நீர்த்து செய்யும் போது காத்துல இருக்கிற நைட்ரஜன், காத்துல இருக்கிற ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். ஆனா காத்துல இருக்கிற நைட்ரஜன் 78% இருக்கு. அத நம்மளோட அசோஸ் பயிரெல்லாமானது எடுத்து பயிர்களுக்கு கொடுக்கும் தன்மையை சொல்லுது. இதுல பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது கரையாம இருக்கிற பாஸ்பேட்டை கரைச்சு கொடுக்கற வேலையை செய்யுது. அதனால நம்ம விதை நேர்த்திக்கு தாசோஸ் பயிர் எல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விருடி, சூடோமோனாஸ் போன்றவற்றை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தினா அதாவது வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும், பூச்சி நோய் தாக்குதலும் குறையும்.
0: சரிங்க, இப்ப வந்து இந்த விதை நேர்த்தி செஞ்சுட்டோம், விதப்பு செய்யணும். விதப்பு செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கலாம், இடைவெளி விடணும்னா எவ்வளவு இடைவெளி விடலாம், இந்த இடைவெளி விடுறதுனால நமக்கு எல்லாம் நன்மை நடக்கும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
1: அதாவது பாசன பயிருக்கு வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 20 சென்டிமீட்டரும் இட வேணும். மானாவரி பயிருக்கு வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி இடைவெளி 20 சென்டிமீட்டரும் விடணும். அப்படி விடும்போது தான் நம்ம களை எடுக்கிறதுக்கோ மற்ற உரம் போடுறதுக்கோ நமக்கு வசதியா இருக்கும். அதாவது இந்த ஏக்கருக்கு 8 கிலோவே சரியான தூரத்துல சரியாக நம்ம நட்டாதான் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியானது அதற்கு கரெக்டா கிடைக்கும். அது மட்டுமேனா கரிசன் மண்ணில் நம்ம விதைகளை போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஆழத்தில் போட்டுறக்கூடாது. ரொம்ப ஆழத்தில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி கிடைக்காம அது அழுகிய வண்ணம் இருந்து முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டு நமக்கு செடிகளின் எண்ணிக்கை பராமரிக்கப்படாது. இதுவே வண்டல் மண்ணில் நம்ம போடுறோம் அப்படின்னா அது மேலேயே 3-4 சென்டிமீட்டர் ஆழத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா முளைப்பு திறன் வந்து நமக்கு செடிகள் எண்ணிக்கை அதிகரித்து நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும்.
0: இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மானாவரி மாதிரி போடுற பயிர்களுக்கெல்லாம் உர மேலாண்மை அப்படிங்கிறதுல பெரிய நம்ம கவனம் எடுக்கிறதில்ல. ஏன்னா நமக்கு என்னடா இது போடுறோம் இது பண்ணுறோம். ஆனால் மக்காசோளம்லாம் இப்போ வந்து ஒரு நல்ல ரேட் வந்து தொடர்ச்சியாக பரவலாக கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது உர மேலாண்மை செய்கிறது எந்த அளவுக்கு அவசியம், உர மேலாண்மையில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அதை கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: அதாவது உர மேலாண்மை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேணும். ஏன்னா தேவையில்லாத உர செலவை கம்மி பண்ணணும். அப்படின்ற போது தான் வருமானம் நமக்கு அதிகமாகும். அதனால மண்ணை பரிசோதனை செஞ்சு தான் நம்ம உரங்களை பயிரிடணும். வயலில் 5-10 இடத்துல ஜிக்ஸாக் மேனரில் நம்ம அதாவது ஆங்கில எழுத்து இசட் வடிவில் ஒரு 5 இடத்துல கண்டிப்பாக எடுத்துட்டு ப்ளஸ் குறியிட்டு அதை 4 ஒரு பையில போட்டு வேளாண் அறிவியல் மையங்கள்லையோ இல்லைனா வேளாண் துறையிலையோ நம்ம இதனை கொடுத்தோம்னா வயலில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்றத அதில் போட்டு கொடுப்பாங்க. அதுபடி நம்ம உரங்கள் இட்டால் போதும். இல்லை அப்படின்னா பொது பரிந்துரையாகவும் நம்ம இடலாம். அதாவது யூரியா 2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 3 மூட்டை, 33 கிலோ பொட்டாஸ் போன்றவற்றை அதில் இடலாம். அதாவது 3 மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம அடியுரமாகவே போட்டணும். 2 மூட்டை யூரியாவை 3 பங்காக அதை பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து அடியுரமாகவும், ஒன்று வந்து 25 நாளும், இன்னொன்று 45 நாளும் இடணும். அதே மாதிரி பொட்டாசையும் நம்ம 3 பிரிச்சுக்கணும். அடியுரமாகவும் 25 நாள் அப்புறம் 45 நாள் 3 பிரித்து போடணும். எப்பயுமே உரங்களை நம்ம ஒரே அடியாக போடாமல் பிரிச்சு போட்டோம்னா செடியானது ஈஸியா எடுத்துட்டு வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்க நமக்கு வழிவகுக்கும்.
0: சரிங்க மேம், இப்ப களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவசியம்?
1: அதாவது களைன்றது நிலத்துல சத்துக்களுக்கோ தண்ணீரையோ செடியானது அதுக்காக போட்டி போட்டு கொண்டு இருக்கும். அதனால என்னன்னா அட்ரசின் என்ற களைக்கொல்லிய செடிகள் முளைப்பதற்கு முன்னே 3 நாள்ல நம்ம அதை தெளிக்கணும். அதுக்கப்புறம் டெம்போட்ரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி இருக்கு. அதாவது ஒரு ஏக்கருக்கு 115 மில்லி இதையும் நம்ம இலைவழியா கொடுத்தோம் அப்படின்னா புல் வகை களைகள், அகன்ற இலைக்களைகள் போன்றவற்றை இது அழிக்கும்.
0: சரிங்க, இப்போ நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? ஏன்னா தண்ணி இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம சரியான முறையில் நீர் மேலாண்மை செஞ்சு ஒரு எதிர்பார்க்குற விளைச்சல் எடுக்கலான்றதையும் சொல்லிடுங்க.
1: அதாவது தண்ணியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா வெங்காய கரை மாதிரி போட்டு, அதை வந்து இங்கிலீஷில் ரிஜஸ் அண்ட் ஃபரோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெங்காய கரை மாதிரி நம்ம போட்டு மேடு பள்ள பாத்திகள் அமைச்சு அதுல நம்ம விதைப்பு செஞ்சோம் அப்படின்னா பெய்யுற மழை தண்ணியானது அந்த பள்ளத்துல

0: இருந்து நம்ம செடிகளுக்கு, அதாவது வறட்சி காலத்துல 15 நாள் வரையும் செடிகளுக்கு தண்ணியை கொடுத்து வளர்ச்சி அடைய செய்யும். அதுக்கப்புறம் மெத்திலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் எடுத்துக்கணும். இலை வழியா, அதாவது ஸ்ப்ரேயர் மூலமாகவும் கொடுக்கலாம், ட்ரோன் மூலமாகவும் இலை வழியா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாசன பயிரா இருந்தது அப்படின்னா 10 லிருந்து 15 நாள் இடைவெளியில நம்ம கரெக்டா தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மகசூலை நம்ம எடுக்க முடியும்.
1: பூச்சி படைப்புழுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், அதை தாண்டி வேற என்ன பூச்சி இருக்கும், அதுக்கு என்ன சரியான முறையில் நம்ம மேலாண்மை செய்யலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தொல்லை இதுல இருக்கக்கூடும். அதாவது வெள்ளை, அஸ்வினி போன்றவை இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் டேங்குக்கு 50 மில்லி என்ற வீதம் நம்ம கலந்துக்கணும். ஒட்டும் திரவும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை இலை வழியா, அதாவது விதை போட்டு 20 லிருந்து 25 நாள்ல இலை வழியா தெளிக்கணும். அது மட்டும் இல்லாம 15 நாள் இடைவெளியில திரும்பவும் அதே போல நம்ம தெளிச்சோம் அப்படின்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி மேம், வேற நோய், இதை பத்தி நோய் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு என்ன மேலாண்மை செய்யலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: அதாவது இலை கருகல் நோய் இதுக்கு வரும், தண்டழுகல் நோய் இதுக்கு வரும். இதற்கு ட்ரைகோடெர்மா விட்டி, சூடோமோனாஸ் போன்றவை வச்சு விதை நீர்த்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாம நம்ம செடிகளுக்கு இலை மேலையும் நம்ம தெளிச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி மேம், அறுவடையை பொறுத்த வரைக்கும் மக்காசோளம் பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அப்புறம் அறுவடைக்கு பின்னாடி நம்ம அதை பத்திரமா வச்சுக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் கவனத்தோடு இருக்கணும்.
0: மக்காசோலை அறுவடை அப்படின்னா அது மஞ்சள் நிறமா ஆகும்போது அதை நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இல்லைன்னா 105 நாள் முடிஞ்சவன நம்ம அறுவடை செஞ்சிடணும். அதை சேமிச்சு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 12 லிருந்து 14 மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் இருக்கும்போது அதை நம்ம சேமிச்சு வைக்கலாம். இதுல மதிப்பு கூட்டுதலும் செய்யலாம். எத்தனால் ப்ரொடக்ஷன், லட்டு, பிஸ்கட்டு, கேக்கு போன்ற பொருட்களும் செய்யறதுக்கு இதை வந்து நம்ம நிறைய விவசாயிகளை ஊக்குவிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் நல்ல மகசூல் எடுக்கிற மட்டும் இல்லாம நிறைய வருமானத்தையும் அவங்க பெருக்கிறதுக்கு வழி செய்யும்.
1: சரி மேம், இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் அவங்கள?
0: 88 38 25 57 28 இதன் தொடர்பு கொண்டீங்கன்னா தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 88 38 25 57 28.
1: நன்றி மேம்.
0: நன்றி.
2: இதுவரை மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினரின் கிராமிய பாடல்கள். தெய்வ வழிபாடுகள் தமிழர்களின் வாழ்வோடும் வளத்தோடும் பெரும் தொடர்பு கொண்டவை. தட்சிணாயன காலத்தின் தொடக்கமாக ஆடி மாதம் விளங்குகிறது. பெண் தெய்வத்திற்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம். அம்பிகையின் கடும் தவத்தில் மனம் குளிர்ந்த இறைவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக விளங்கும்படியும் வரம் தந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆடிக்காற்றில் அம்மியும் அசையும் என்று கூறுவர். கல் போன்ற மனம் கொண்டவர்களையும் அம்பிகை வழிபாடு என்னும் அருள் காற்று அசைத்து பார்க்கும் என்று அருளாளர்கள் அதற்கு பொருள் கூறுகிறார்கள்.

0: நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா.
1: ஒரு பருவநிலை முடிந்து மற்றொரு பருவநிலை தொடங்கும் போது உலக உயிர்களுக்கு உபாதைகள் தோன்றுகின்றன. அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வழிபாடுகளை வகுத்து தந்தனர் நம் முன்னோர்கள். ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல், துள்ளுமாவு படைத்தல், பொங்கல் வைத்தல் போன்ற வழிபாடுகள் அனைத்தும் நம் மனதையும் உடலையும் உறுதிப்படுத்துவதாக திகழ்கின்றன. ஆடி மாதத்தில் லலிதா சகஸ்ரநாமமும் தேவி மகாத்மியமும் பாராயணம் செய்வது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும்.
2: உடுக்கை பீடித்தவளே அத்தா உத்தராட்சை அணிந்தவளே, உடுக்கை பீடித்தவளே அத்தா உத்த

ஈஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளு ஈஸ்வரியே ஜெகதீஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளு ஈஸ்வரியே சிலம்பு சிலம்பு அணிந்தவளே ஆத்தா சீரோங்கும் தேவி அம்மா ஜெகதீஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளு ஈஸ்வரியே ஜெகதீஸ்வரி மகேஸ்வரி.

நாயகியே ஆசா இத்தகியே வாரும் அம்மா வேப்பிலைக்குள் வாழ்பவளே வினைகள் யாவும் தீர்ப்பவளே வேதாந்த நாயகியே ஆத்த

எந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவிற்கு முடியுடை வேந்தர்கள் தாம் அரியணை கண்ட நாள் முதல் காதலையும் கொண்டாடினார்கள் என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. இன்றளவும் விளக்க முடியாத அளவிற்கு காதலை ரசனை சொட்ட சொட்ட எழுதியவர்கள் அக்கால கவிகள். ஏதோ ஒரு வகையில் உலகத்தின் இயக்க விதிகளையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தாக்கத்தையும் உயிர்கள் உயிர்ப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த அன்பு என்கிறார்கள் அக்கால புலவர்கள்.

0: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினரின் கிராமிய பாடல்களை கேட்டீர்கள்.
1: முத்தனே, முத்தனே,
2: அடடே, வாராம வா வா.
1: அண்ணே சூப்பர்ண்ணே, ரெடி ஆயிட்டீங்க போல. கிளம்புவோமா? ட்ரிப் போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: போலாம் தம்பி, போலாம். இப்ப கிளம்புனாதான் நாம கொடைக்கானல் போய் சேர டைம் கரெக்டா இருக்கும்.
1: சரிண்ணே, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? முக்கியமா உங்க பர்ஸ், அத மறக்காம எடுத்து வைங்க.
2: தம்பி, நீங்க எப்படி, உங்க வாய மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
1: சரி சரி சரி, உங்க கார் சாவியை என்கிட்ட கொடுங்கண்ணே. தம்பி டிரைவிங்க பாருங்க, மிரண்டுருவீங்க.
3: ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
2: தம்பி, அங்க பாரு, டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா போப்பா. ஸ்கூல் ஆபீஸ் உள்ள டைம் இது.
1: அட என்னே, நீங்க நல்லா யூத் மிரட்டுறேன் பாருங்க. இப்ப பாருங்க, நான் அடிக்கிற ஹார்ன்ல டிராபிக் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும்.
2: தம்பி, முதல்ல ஆரணிக்கிறத நிறுத்து.
1: ஏன்ன? ஏன் ஏன்?
2: உன்ன மாதிரியே எல்லாரும் ஹாரன் அடிச்சா பொதுமக்களுக்கும் உனக்கும் பாதிப்பு, நாய்ஸ் பொல்யூஷன். அது மட்டும் இல்ல, கட்டட அடிக்கிற சவுண்டு, இண்டஸ்ட்ரி சவுண்டு, ஃபங்க்ஷன் வந்தா ஸ்பீக்கர் சவுண்டு, இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல ஏற்கனவே நாய்ஸ் பொல்யூஷன் நிறைய இருக்கு. சராசரியா ஒரு மனுஷனோட ஹியரிங் சவுண்டு 50-60 டெசிபல் தான். அதுக்கும் மேல போனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்.

0: நிலையத்தில் நேரம் 3 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். முன்னதாக சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத், திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றும் கூறினார். மண் வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் திரவங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். பிரதமரின் சூரிய மேற்கூரை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது 19 லட்சம் குடும்பங்கள் பூஜ்ய மின்கட்டண நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாரை கிணறு பகுதியில் அளவீடு செய்யப்படாத நிலத்தில் வசிக்கும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவது குறித்து மாவட்ட நிர்வாகம் முன்னுரிமை அளித்து நிறைவேற்றித் தர வேண்டும் என்று விவசாய சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை முன்னேற்பாட்டு பணிகளையொட்டி பல்வேறு

பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத் கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

மதிய நேரத்துல சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடாம வேலை பார்க்குற நம்ம நேயர்களுக்கு மதிய வணக்கம். உங்க அலுப்ப தெரியாம வச்சுக்க தான் நம்ம 102.1 அருமையான பாடல்கள், அளவில்லா தகவல்கள் அள்ளித்தர நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம் இசை தூரல். இணைக்கும் இசை தூரல் நிகழ்ச்சியில உங்களுக்காக நேயர்களின் விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல் விமர்சனங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள், அதோட அருமையான பாடல்கள் வளம் வர காத்துட்டு இருக்கு. எஃப்எம் நாளை அது 101, அது நம்ம ட்ரிச்சி ரெயின்போ 102.1. தொடர்ந்து இருந்தீர்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்ச்சியில ஒரு பாடலுக்கு அப்புறம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை, கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC apply.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மூணு மணி 10 நிமிஷத்துக்கு TRCFM ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில நம்ம முதலாவதா பார்க்க போறோம் நேயர்களின் கடிதங்கள். யாரு எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா, காதர் பிவி இக்பால் புதுக்கோட்டையிலிருந்து அமைச்சிருக்காங்க. ஒரு 5 நாள் நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த வகையில முதலாவதா நம்ம பார்க்க போற கடிதம், சென்ற மாதம் 19ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியாக வாமா மின்னல் தகவல் கேட்க வியப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். காலைமலர் நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் கேட்க மகிழ்ச்சியாகவும் எங்களது பணிகளை சிறப்பாக செய்ய வைத்தது என்றால் மிகையாகாது. குறிப்பாக மருத்துவ நேரம் தவறாமல் கேட்டு பயன்பெறுகிறோம். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பங்களிப்பு, அறிவிப்பாளர் காக்கா நரி வடைக்கதைக்க அவர்கள் கூறிய பதில்கள் ரசிக்கும்படி இருந்தது. பாராட்டுக்கள். சூரியகாந்தி நாடகம் மிஸ்டர் சிதம்பரம் பிஇ தலைப்பு அருமை. மிஸ்டர் சிதம்பரமாக நடித்த லக்ஷ்மி பாஸ்கரன் அவர்களின் நடிப்பு சூப்பர். வண்ணக்கோளங்கள் குறுக்கெழுத்து போட்டி விளையாட்டு அருமை.

வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 23 சென்ற மாதம் 23 நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதம் எழுதியிருக்காங்க. அன்று குரள முதம் மற்றும் எனைத்தானும் நல்லவை கேட்க மற்றும் கால்நடை நமக்கு தோழனம்மா, கால்நடை பாதுகாப்பு பற்றிய தகவல்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது, பாராட்டுகள். டெக் பைட் நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தயாரிக்கப்பட்ட ரோபோவின் கருத்துக்கள் சிந்திக்க வைத்தது, பாராட்டுகள். காலைமலர் நிகழ்ச்சியில் காய்கறி விலை நிலவரம், மருத்துவ நேரம் மற்றும் இன்று ஒரு தகவல் தினமும் கேட்டு மகிழ்ந்து வருகிறேன். வசந்த அழைப்பில் நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் பாதிப்பும், குறிப்பாக வாதம் பலவிதமான காய்ச்சல்களுக்கு உடனடியாக மருத்துவரை அணுகி மருத்துவரின் அவசியம் பற்றிய மருத்துவரின் கருத்துக்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது HCFM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

11:18 நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இசை தூரல் நிகழ்ச்சியோட உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சியில நேயர்களின் விமர்சன கடிதங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில காதர் பிவி இக்பால் புதுக்கோட்டையில இருந்து சென்ற மாதம் நிகழ்ச்சிகளை பாராட்டி கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. 24ஆம் தேதிக்கான கடிதம். அன்று குறளமுதம் மற்றும் இணைத்தானும் நல்லவை கேட்க சிந்தனைகள் அருமையாக இருந்தது. காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியில் அன்றைய காலத்தில் பிரிவு உபச்சாரம் மற்றும் இந்தியர்களுக்கு எதிரான அரசின் சட்டங்கள் பற்றிய தகவல்கள் அறிய முடிந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதயராகம் புதுப்பாடல்கள் மற்றும் இன்று ஒரு தகவல் சிறப்பாக இருந்தது. வசந்தழிப்பு நிகழ்ச்சியில் பொருளாதார பணப்பரிவர்த்தனை குற்றங்களும் அதற்கான விழிப்புணர்வுகளை பற்றியும் கூறியது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருபத்தி ஆறாம் தேதி அன்று மனதின் குரல் 136வது முறையாக பிரதமர் அவர்கள் மக்களுக்கு ஆற்றிய உரையினை ஹிந்தி மற்றும் தமிழாக்கம் கேட்டேன். எதிரி நாட்டு படைகளை தாக்கி வெற்றி பெற்ற கார்கில் தின கொண்டாட்டம் பற்றியும் மழைநீர் சேமிப்பின் அரசு திட்டங்களை மக்கள் கடைபிடித்து மரங்களை அதிக அளவில் நட்டு சாதனை படைத்ததை பற்றியும் பழங்குடி மக்களின் மசாலா டீ தயாரிப்பின் சிறப்பினை நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் விளையாட்டு வீரர்கள் பற்றியும் பல தகவல்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: பிஹெச்சி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: கடந்து போகும் சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: கடையேழு வள்ளல்களில் வல்வில் ஊறி வணங்கிய அம்பிகை கொங்கண சித்தர் மலைச்சாரலில் அமைந்துள்ள அத்தனூர் அம்மனின் தரிசனம். நாளை காலை 8 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: நேர்களே, நிகழ்ச்சிகள் பற்றின விமர்சன கடிதங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல்

மூலமாகவும் உங்களது விமர்சனங்களை பகிர்ந்துக்கலாம். yartrichy@gmail.com அப்படிங்கிற மின்னஞ்சல் மூலமாக உங்களோட விமர்சனங்களை எங்களுக்கு அனுப்புங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நாங்கள் உங்கள் கூட அதை படிக்கிறோம். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் குட்டியாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். கடலின் ஆழத்தில் ஒளிந்துள்ள விசித்திரமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள். நம்ம பூமியில 70% மேல நீரால சூழப்பட்டிருந்தாலும் நம்ம கடலை பற்றி கத்துக்கிட்ட விஷயங்கள் வெறும் 5% தானாங்க. மீதி 95% இன்னும் யாருக்குமே தெரியாது. அது ஒரு பெரிய உலகமாவே இருக்க. கடல்ல 200 மீட்டருக்கு கீழே சூரிய வெளிச்சமே செல்லாதான், முழு இருட்டாக தான் இருக்குமா. அந்த ஆழ்கடல்ல வாழும் 76% உயிரினங்கள் உடலில் இருந்தே வெளிச்சத்தை உருவாக்குது. இத வந்து பயோ லூமினசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இது TRICHY FM Rainbow 102.1. இங்க எல்லாமே நன்று.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி. August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க இசை தூரல் நிகழ்ச்சியோட உங்க ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம மின்னஞ்சல் விமர்சனங்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை 4/8/2026 அன்று காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம் புனிதவதி அவர்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு நல்ல விதைகள் எங்கு கிடைக்கும், எப்படி வளர்க்கலாம் என்பதை பற்றியும், மாடித் தோட்டத்தில் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கலாம் என்று பல நல்ல பயனுள்ள தகவலை கூறியது சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை, இருவட பாடல்களாக முதல் வசந்தம் புது வசந்தம் படங்களில் பாடல்கள் இனிமையோ இனிமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய நித்யா அறிவிப்பாளருக்கு திருச்சி வானொலிக்கும் நன்றிகள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர்லேருந்து லக்ஷ்மி, அதே நேயர் நேற்று காலை 9 மணிக்கு வசந்தளிப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவாவில் வாழ்வின் பிற்பாதியில் புதிய முயற்சிகள் கற்றல் அவசியமா அனாவசியமா நடந்த விவாத மேடையில் கலந்து அலசி ஆராய்ந்து அவசியம்தான் என்ற நிகழ்ச்சியை முடித்த பிரிசி மேடம் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 3 மணிக்கு இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தக்காளி வெங்காயம் மோதிரம் கிடைத்த கதை பற்றி தகவல்கள் சிறப்பாக

இருந்தது. நேயர்களின் கடிதங்களையும் மின்னஞ்சல்களையும் தெளிவாக அழகாக வாசித்த அனிஷா அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மாலை 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களில் இருந்து புதிய வார்ப்புகள், இங்கேயும் ஒரு கங்கை, நீயா, மூன்றாம் பிறை போன்ற படங்களின் பாடல்கள் அலையலையாய் மனதை வருடிச் சென்றது. இனிமை இந்த நிகழ்ச்சியை தொகுத்த கோகிலா மேடம் அவர்களுக்கும் வழங்கிய கோபால் அவர்களுக்கும் திருச்சி பண்பலைக்கும் நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாய் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: மணி 43 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க இசை தூரல் நிகழ்ச்சியோட. உங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற மின்னஞ்சல் தேவி நிதியரசன் பெரம்பலூர்ல இருந்து அமைச்சிருக்காங்க. நேற்று 3 மணிக்கு இசைத்தூரல் மின்னஞ்சல் பாடல்கள் கடிதங்கள் வாசித்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அவர் குரல் ஒவ்வொன்றும் முத்துப்போல் வானொலியில் ஒலித்தது. 4 மணிக்கு வண்ணக்கோளங்கள், சூப்பர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, நல்ல பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துகள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு ஆரவாரம் செய்திகள், மிகச்சிறப்பு. இரவு 8 மணிக்கு நல்ல பாடல்கள் கொடுத்த அறிவிப்பாளர் இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேயர் இன்று காலை 8 மணிக்கு இதயராகம் பாடல்கள், சூப்பர். 9 மணி வசந்த அழைப்பு. மருத்துவர் நல்ல தகவல்களை கொடுத்தார். நானும் வாட்ஸ்அப்பில் எனக்கு உடல்நிலை பற்றி கேட்டேன். நல்ல தகவல்களை சொன்ன மருத்துவர் ஐயாவுக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். உடன் உரையாடிய அறிவிப்பாளர் சாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். திருச்சி வானொலி சிறப்பான நிகழ்ச்சியை தருகிறது. வானொலிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இசை தூரல். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று மாலை 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷிரின் அவர்கள். இரவு 7 மணிக்கு ஓடி விளையாடு குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நெகிழிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள் நேர்களை திருச்சேஃபம் ரெயின்போ 102.1 எங்க எல்லாமே நன்று.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

பார்த்தெல்லாம் இன்று காலை 10 மணிக்கு ஆலய உலா நிகழ்ச்சியில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் முருகன் ஆலயத்தை சிறப்பிக்கும் வகையில் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் சாந்தி சரவணகுமார் அவர்களின் வர்ணனையும் நிகழ்ச்சி அமைப்பும் கேட்டோம். முருகன் ஆலயத்தை பற்றியும் அதற்கு அருணகிரிநாதர் கூறிய விளக்கத்தையும் ஆலயத்தின் சிறப்பு மகிமை பற்றி தெளிவுடன் அறிந்தோம். ஆகாஷ்வாணி நட்புடன் நாங்கள் ரங்கன் சுந்தரராஜன் ஸ்ரீரங்கத்திலிருந்து அமைச்சிருக்காங்க.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
2: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு

0: காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் வெலிஸ் ஜேஎன்ஜி மெடிடெக் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்ட் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, சேலம். கான்டாக்ட் 9444007555.
6: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிலே.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், நெல் விதை உற்பத்தி மானியம் மற்றும் நெல் விதை விநியோக மானியத்திற்கு 34.72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். கோவையில் சுதேசி பொருட்கள் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நாளை மறுநாள் முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இதனை துவக்கி வைக்கவுள்ளார். நாடு முழுவதும் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கைவினைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் எண்ணிக்கை, மருந்துகளின் இருப்பு உள்ளிட்டவை குறித்து அவர் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி அருகே நயினார்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 76.18 அடியாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும். இதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா உத்தரவிட்டுள்ளார். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு கிருஷ்ண பிரசாத் கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியது. இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை தென்கொரிய இணையை 21-18, 21-19 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

திரும்பும் பறவைகள் சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: மணி 10 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. பாடலும் ராகமும் இணைவது போல என் தேடலும் உன் பார்வையும் இணைந்து நம் காதல் புது கீதமாய் மலர்கிறது.

0: வெற்றி எஃப்எஸ்எம்இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் எஃப்எஸ்எம் அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். டிஎன்சி அப்ளை.
1: August 5-15 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன்மாலை. நீ நடத்தும் சுட்டித்தனங்கள் என் நெஞ்சில் சுகம் சேர்க்க, உன் இதழ் சிரிப்பில் என் உலகம் தொலைந்ததடா.

பொன் மாலையோடு இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 விந்தில் மேகங்கள் தேவராகம் பாட, மண்ணில் காதலின் அழகு கவிதையாய் பூக்க, நெஞ்சில் நீங்க காதல் ஒழிக்கும்.

5:25 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. நிலவின் ஒளியில் உன்னை காண துடித்து நேரம் போவதே தெரியாமல் கவிதையாய் விழிகிறேன்.

0: Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பொன் மாலையோடு இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பாதை தெரியாமல் தவித்த நெஞ்சில் காதலாய் நீ வந்தாய், இரு துருவங்களை இணைத்து ஒரே உயிராய் ஆக்கினாய்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. நீ இன்றி நிழலும் வழிமாறும், சுவாச காற்றாய் நினைவுகள் ஆளும், உலகே பிரிந்தாலும் உன் மடி சாய்ந்தால் மரணமும் கவிதையாய் மாறும்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நாளை காலை 6:55.
3: சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வழங்கும் நாள் மலர்.
4: ஒரு நாடுக்குள் எத்தனை கனவு,
3: நேற்றைய நிழல்
5: இன்றைய நிஜம்,
3: நிகழ்வுகளின் தொகுப்பாய் நாள் மலர்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ஸ் வர்ணபுரி சேலம், கான்டாக்ட் 9444007555.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை. கம்பீரம் காட்டும் அப்பாவை கவிஞனாய் மாற்றிய அந்த காதல் கதையை நாமும் கேட்போம்.

0: நாணி கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

0: பட் அவள் உறங்கி மட்டும் நான் பார்த்ததில்லை.
1: இஸ் இட் அம்மா உறங்கி நீங்க பார்த்ததே இல்லையா?

அம்மகளே நீ கண் திறந்தாய், அவள் கண் மறைந்தாள்.

0: திருச்சி FSM-இல் முதல் முறையாக எவர் சில்வர் பாத்திரங்கள் எடையில் விற்பனை. கூடுதலாக 5% ஆடி சிறப்பு தள்ளுபடி August 5-15 வரை. மேலும் பழைய பாத்திரங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். உங்கள் FSM அனைத்தும் ஓரிடம், அலைய வேண்டாம் வேறிடம். TNC அப்ளை.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம்.
3: RGS காமதேனு சூப்பர் மார்ட் தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது பொன் மாலை.

0: நிறைவு பெற்றது இன்றைய பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் தூய்மை எரிசக்தி பயணத்திற்கான தேசிய உயிரி எரிசக்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. தமிழ்நாட்டில் பயறு வகைகள் தன்னிறைவு இயக்கத்திற்கு 65,28,00,000 ரூபாயும், உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவிற்கு 138,36,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், விதைப்பு முதல் அறுவடை வரையிலான தொழில்நுட்ப ஆலோசனை, சந்தை சேவைகள், தகவல்கள் வழங்கும் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ராஜேஷ்குமார், திரு ராஜ்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சி நாளை நடைபெறுகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெறும். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த கோல்ஸை நினச்சி பல நேரம் நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். எப்போ இது முடியும், நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு பல நேரம் ஆராய்ச்சி செய்வோம் இல்லையா. ஆனால் ஜப்பானியர்கள் இதுக்கு சிம்பிளாக ஒரு தீர்வு சொல்கிறாங்க, அதுதான் கைசன். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளில் பெரிய மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தினமும் ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலே போதும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 1% நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னாலே அதுவே வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ஒரே நாள்ல 100 பக்கம்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, 1 பக்கம் நீங்க படிச்சிருந்தா கூட போதும், அதுவும் வெற்றி தான். உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா 1 மணி நேரம் கடுமையா உழைக்கணும் அப்படிலாம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்துங்க, அதுவே ஒரு நல்ல ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தினமும் சின்ன சின்ன மாற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதுவே ஒரு பெரிய வெற்றிக்கு உங்களை கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜப்பானியர்கள் சொல்றது என்ன தெரியுமா, பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்மளும் கடைபிடிக்கலாம்ல. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் ஆகஸ்ட் மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 திருவள்ளுவரும் நானும் அப்படின்ற தலைப்புல திரு ஞானமுருகன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிகழ்ச்சியில கட்டாயம் கலந்துக்கோங்க. திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில 76வது ஆண்டு விளையாட்டு விழா நாளை காலை 8 மணிக்கு நடைபெற இருக்குது. இந்த விழால சிறப்பு விருந்தினரா ஆசிய பதக்க வென்றவரும் திருச்சி சுரங்கத்துறை ஆய்வாளருமான திரு பி பிரான்சிஸ் சகாயராஜ் அவர்கள் கலந்துகிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறாங்க.

0: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுல இருந்தே பழக்கப்படுத்திருங்க, அப்பதான் அத உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: நமது குடலும் மூளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளது. அதனால் நான் சாப்பிடும் உணவுகள் நமது மனநிலையை பாதிக்கிறது. குடல் நுண்ணுயிர் சமநிலை குறைதல், ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் அலர்ச்சி போன்றவை இந்த தொடர்பை பாதிக்கின்றது. தயிர் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், பெர்ரிஸ், முட்டை மற்றும் ஒமேகா 3 நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஓட்ஸ் மற்றும் பார்லியை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் நமது குடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் சமநிலைப்படுத்துவதற்காக அதிக அளவு உதவுகின்றது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டிரான்ஸ்ஃபேட் உள்ள உணவுகள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான குடல் ஆரோக்கியமான மனநிலைக்கு அடிப்படையாகும். குழந்தைகள் மற்றும் இள வயதினரின் உடல் பருமன் ஜுவைனல் ஒபேசிட்டி எனப்படுகிறது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதிக ஸ்கிரீன் டைம், உடற்பயிற்சி இல்லாமை முக்கிய காரணங்களாகும். பழங்கள், காய்கறிகள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் புரதசத்து நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும். குளிர்பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட், பேக்டு ஸ்நாக்ஸை குறைக்க வேண்டும். சிறுநீரகத்தில் கனிம உப்புக்கள் சேர்ந்து கற்களை உருவாக்கும். போதுமான தண்ணீர் குடிக்காதது அதிக உப்பு உணவுகள் முக்கிய காரணிகளாகும். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சிட்ரஸ் பழங்கள் சேர்க்க வேண்டும். உதாரணமாக எலுமிச்சை பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்ற பழங்களை உங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் சிறுநீரகத்தில் கனிம உப்புக்கள் சேர்வதை தவிர்க்க முடியும். அதிக உப்புக்கள் மற்றும் ஆக்சலேட் அதிகம் உள்ள சில உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பாலில் உள்ள லாக்டோஸ் என்ற சர்க்கரையை ஜீரணிக்க முடியாத நிலை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆகும். இதனால் பால் குடித்த பிறகு வயிற்றில் உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம். லாக்டோஸ் ஃப்ரீ மில்க், தாவர அடிப்படையிலான பால் மற்றும் கால்சியம் நிறைந்த கீரை வகைகளை சேர்த்து கொள்ளலாம். புதிய பால், ஐஸ்கிரீம் மற்றும் சில பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும். மெனோபாசஸ் என்பது பெண்களின் மாதவிடாய் நிரந்தரமாக நிற்கும் இயற்கையான வாழ்க்கை மாற்றமாகும். இந்த காலகட்டத்தில் உடல் எடை, எலும்பு அடர்த்தி மற்றும் இதய ஆரோக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். இந்த நிலையில் சோயாபீன்ஸ், ஃபிளாக்ஸீட்ஸ் போன்ற ஃபைட்டோ ஈட்ரோஜன் உணவுகள், கால்சியம், விட்டமின் டி, புரதசத்து மற்றும் நார்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக சர்க்கரை, அதிக உப்பு, மதுபானம், அதிக கெஃபைன் உள்ள உணவுகளை குறைக்க வேண்டும். அடுத்து, எப்போதும் சோர்வாக இருப்பது வேலை பளுவால் மட்டுமல்ல, சில நேரங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுகளினாலும் ஏற்படலாம். இரும்பு சத்து, விட்டமின் B12, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் குறைவதால் உடல் மற்றும் மன சோர்வு ஏற்படலாம். பச்சை கீரைகள், பருப்பு வகைகள், முட்டை இறைச்சி, விட்டமின் C நிறைந்த உணவுகளை, பழங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். உணவுடன் சேர்த்து தேநீர் அல்லது காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது இரும்பு சத்து உறிஞ்சலை குறைக்கலாம்.

உடல்நலனுக்கும் மனநலனுக்கும் ஏத்த உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் எடுத்துரைச்சாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ். ஷெரீன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி என்ன அலைவரிசைகள்ல அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்துனர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுக்கு அரியலூர் .nic.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய நாள் நாளைக்கு தான். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள விண்ணப்பங்களை அனுப்பிடுங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்தபின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வரார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று

0: மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடினு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்ல செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் சிறிலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்ற

வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: ரெயின்போ நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் அம்பிகையின் அழகு தரிசனம்.

0: கடையேழு வள்ளல்களில் வல்வில் ஊறி வணங்கிய அம்பிகை கொங்கண சித்தர் மலைச்சாரலில் அமைந்துள்ள அத்தனூர் அம்மனின் தரிசனம். நாளை காலை 8 மணிக்கு திருச்சி FM ரெயின்போ 102.1 இந்நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க. இது ஆரவாரம். திருச்சி மாவட்டத்தில் 2026-27 காரிஃப் பருவ குறுவை நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி August 14 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏக்கருக்கு ₹786 செலுத்தி பொது சேவை மையங்களில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செஞ்சுக்கலாம். கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்காம முன்கூட்டியே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு வேளாண்மைத்துறை அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமா பயிர்க்கடன் பெறலாம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. EKCC முறையில் எளிதா விண்ணப்பித்து குறைந்த வட்டியில பயிர்க்கடன் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்குது. தேவையான ஆவணங்களோட பக்கத்தில் இருக்கிற கூட்டுறவு கடன் சங்கத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது ஆரவாரம் நிகழ்ச்சியோட நிறைவா. நாளைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, குமரி கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 to 50 km வேகத்திலையும் இடையிடையே 60 km வேகத்திலையும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 km வேகத்திலையும் இடையிடையே 65 km வேகத்திலையும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 to 45 km வேகத்திலையும் இடையிடையே 55 km வேகத்திலையும் வீசக்கூடும். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 to 55 km வேகத்திலையும் இடையிடையே 65

5 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நிறைவு பெற்றது இன்றைய ஆரவாரம். நிலையத்தில் நேரம் 7 மணி. இன்னைக்கு

0: நிலையத்தில் நேரம் 7 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மேற்கூரை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது 19 லட்சம் குடும்பங்கள் பூஜ்ய மின் கட்டண நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இம்மாநாட்டில் பேசிய மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி, உலகளாவிய எரிசக்தி மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல வலுவான விநியோக சங்கிலியை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தினார். சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்க தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் 63 கோடி 81 லட்சம் ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7 கோடி 61 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றார். இதனிடையே வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகள் இடம்பெறவில்லை என்று நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்னினோவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள், கடலோர மாவட்டங்களுக்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் குரிசிலாப்பட்டு, இருணாப்பட்டு, ஆண்டியப்பனூர் ஊராட்சிகளில் 3 கோடி 32 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். போலந்தில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் இணை பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
2: ஓடி விளையாடு, ஆடி ஆடி விளையாட, ஆடி ஆடி விளையாட.
3: குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
4: வணக்கம் நேர்களே, ஓடி விளையாடு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறாங்க குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்கள். வாங்க, அவங்களை சந்திச்சிருவோம்.
5: அனைவருக்கும் வணக்கம், என்னுடைய பெயர் சஜிதா ரவி.
4: குத்துச்சண்டை போட்டிகள்ல பங்கேற்று வருகிறீங்க, எத்தனை வருடங்களாக இந்த போட்டியில பங்கேற்று வருகிறீங்கம்மா?
5: 2 வருஷமா இத ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன்.
4: குத்துச்சண்டை போட்டிகள்ல என்ன மாதிரியான பரிசுகள் எல்லாம் வாங்கிருக்கீங்கம்மா?
5: குத்துச்சண்டையில வந்துட்டு இன்டர் காலேஜ்ல கோல்டு அடிச்சு ஆல் இண்டியா 2 டைம் போயிருக்கேன். சீனியர் ஸ்டேட்ல கோல்டு மெடல் அடிச்சு சீனியர் நேஷனல்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். சிஎம் டிராபி ஸ்டேட்ல வந்துட்டு பிரான்ச் மெடல் வின் பண்ணிருக்கேன். 50,000 கேஷ் அவார்டும் வின் பண்ணிருக்கேன்.
4: பாக்ஸிங் விளையாட்டுல என்ன மாதிரியான நுணுக்கங்கள் இருக்குங்களா சொல்லுங்களேன்.
5: பாக்ஸிங் பொறுத்தவரையும் ஹெட்ல இருந்து ஸ்டொமக் வரையும் தான் பஞ்ச் பண்ணணும். அதுல நம்ம ஃபேஸ்லதான் அதிகமா அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ஃபேஸ்ல அட்டாக் பண்ணும் போதுதான் நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகமா கிடைக்கும். அதுக்காண்டி மோஸ்ட்லி எல்லாரும் ஹெட்ல தான் பஞ்ச் பண்ணுவாங்க. இப்ப மேட்ச் நடக்கும்போது ஃபேஸ்ல அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹெட் லைட்டா பேக்ல போனாலும் கவுண்ட் கொடுத்துருவாங்க, 10 கவுண்ட் கொடுப்பாங்க. ஆப்னன்ட் நல்லா பஞ்ச் பண்ணிட்டானா, அப்ப ஆப்னன்ட் எந்திரிக்க முடியலன்னா நாக் அவுட். அப்ப ஆப்னன்ட்க்கு அவர் தான் வின் பண்ணார்னு மேட்ச் கொடுத்துருவாங்க.
4: சரி, பாக்ஸிங் க்ளவுஸ் அது போட்டு அடிச்சோம்னா வலிக்குமா? பஞ்ச் அடிக்கிற மாதிரி இருக்குமா?
5: இல்ல இல்ல, அதெல்லாம் பெயின் இருக்கும். அது பஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அந்த இதுல பஞ்ச் பண்ணும்போது பெயின் இருக்கும்.
4: அப்புறம் இதுக்கு க்ளவுஸ் வச்சுக்கோங்க. க்ளவுஸ் இல்லாமல் அடிக்கலாம் இல்ல?
5: க்ளவுஸ் இல்லாமல் அடிச்சா நம்ம எலும்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், ஏதாச்சும் இன்ஜுரிஸ் ஆகும், கையில ஃபேஸ்ல ஏதாச்சும் இன்ஜுரி ஆகும். அதுக்காண்டி தான் அந்த க்ளவுஸ் யூஸ் பண்றோம். அது பண்ணும்போது நமக்கு மேஜரா எந்த அடியும் படாது.
4: ஆனா வலி இருக்கும்.
5: வலி இருக்கும், நோஸ்ல எல்லாம் பஞ்ச் பண்ணா ரத்தம் எல்லாம் வரும்.
4: பாக்ஸிங் விளையாடுறதுக்குன்னு சில அடிப்படை உடல் தகுதிகள் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
5: ஒவ்வொரு வெயிட் கேட்டகரி படியும் மேட்ச் நடத்துவாங்க. 60ல இருக்கிற பிளேயர் வந்துட்டு 60ல இருக்க பிளேயர் கூட தான் விளையாடுவாங்க. அந்தந்த வெயிட்ல இருக்க பிளேயர்ஸ் கூட தான் மேட்சே போடுவாங்க.
4: 54 கிலோ உள்ளவங்க 54 கிலோ உள்ளவங்களோட மோதணும் அப்படித்தானே? அது கொஞ்சம் கூட குறைவு இருந்துச்சுன்னா
5: அந்த மாதிரி இருக்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 48 to 50, 52 52-54 அந்த மாதிரி லைனா ஒரு 3 வெயிட் அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் வரும். அந்த மாதிரி வெயிட்ல இருக்கவங்க மட்டும்தான் மேட்ச் பண்ண முடியும்.
4: நீங்க விளையாண்டதுலயே டஃப் போயிட்டு எது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா?
5: ரொம்ப டஃபா இருந்ததுன்னா நேஷனல்ஸ்ல போய் விளையாடுறதுதான் டஃபா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா ஸ்பீடா இருக்காங்க, அவங்களுக்கு ஹேண்ட் ஸ்பீட் நல்லா பவர் இருக்கு.

0: அவங்களோட நம்மளை ஈக்குவல் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்.
1: ஸோ இப்போ இந்த ஹேண்ட் ஸ்பீடுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க?
0: ஹேண்ட் ஸ்பீடுக்கு மோஸ்ட்லி பேக்ல நம்ம ஸ்பீடா அடிக்கிறது தான் ஹேண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம ஸ்கிப்பிங் ரோ, இந்த ஷேடோ பாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா ஸ்பீடா பண்ண பண்ண பண்ண தான் நமக்கு மசில் டெவலப் ஆகும். அந்த ஸ்பீடு மசில்ஸ் ஷேடோ பாக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்டா நம்ம எனர்ஜிக்கு மீறி நம்ம பண்ணும்போது தான் அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். பேக்ல அடிக்கும் போது இப்ப நம்ம கண்டினியூஸ் பஞ்ச் அடிக்கணும், 30 செகண்ட், 1 மினிட், அந்த மாதிரி ஃபாஸ்டா அடிக்கும் போது ஹேண்ட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்.
1: சரி, உடல் சட்டு ஒழுங்கா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் தேவைப்படும்? என்ன மாதிரி இதா இருந்தா நல்லா ஃபிட்டா இருக்க முடியும்?
0: நல்ல புரோட்டீன் இருக்கிற உணவா எடுத்துக்கணும், சிக்கன் மட்டன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கணும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் பாடி எல்லாமே. அப்படின்னு இருக்கும் போதுதான் நம்ம நல்லா அடியும் கொடுக்க முடியும், அடி வாங்கினாலும் திரும்ப ரிட்டர்ன் கொடுக்க முடியும்.
1: சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ட்ரைனிங் எடுத்துருவீங்கம்மா?
0: ஒரு நாளைக்கு இப்படி இருந்தாலும் 2 hours ட்ரைனிங் பண்ணுவோம். மார்னிங் வந்துட்டு 5:30 இருந்து 7:30 வரையும் ட்ரைனிங் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 இருந்து 8 வரையும் ட்ரைனிங் பண்ணுவோம்.
1: இந்த பாக்ஸிங் பண்ணும்போது எப்படியான மூவ்மெண்ட் வந்து இருக்கணும், கால் மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்ங்கறது சொல்லுங்களேன்.
0: லெக்ல மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா இருக்கணும். அந்த மூவ்மெண்ட்ல நம்ம மூவ் பண்ணி அடிக்கிறது தான் நமக்கு நல்லா கிடைக்கும். லெக் ரொம்ப ஸ்ட்ரென்த் முக்கியம். பாக்ஸிங் ஃபுட் ஒர்க் பண்ணாதான் நம்மளால போய் பஞ்சஸ் எல்லாம் நல்லா அடிக்க முடியும்.
1: பொதுவாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது எந்தெந்த இடத்துல அடிச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க?
0: ஃபேஸ்ல தான் மோஸ்ட்லி பஞ்ச் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் அதிகமாக கிடைக்கும். அப்படின்ற போது ஃபேஸ்ல தான் எல்லாரும் மோஸ்ட்லி அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்டொமக்லயே அட்டாக் பண்ணலாம், ஆனால் கரெக்டா அந்த லிவர்ட்ட அடிக்கும் போது ஆப்னன்ட் ரொம்ப முடியாம கேராய் கீழே விழுவும் போது தான் நமக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸ்டொமக்கு கீழே அடிக்க கூடாது. இப்போ அடிச்சோம்னா நமக்கு ஃபவுல் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஹெட்டுக்கு பின்னாடி அடிக்கக்கூடாது, காதில் அடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அடிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட்டா அந்த நக்கில் தான் நம்ம பஞ்ச் வைக்கணும். கிராஸா கொஞ்சம் பஞ்ச் வச்சா அந்த மாதிரி வச்சா வார்னிங் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதே மீறி நம்ம பஞ்ச் பண்ணோம்னா ஃபவுல் கொடுப்பாங்க. அப்படின்றது பாயிண்ட் மைனஸ் ஆகும்.
1: சரி, இப்போ ஆப்போனன்ட் வர்றாருன்னா அவங்கள வந்து கோவப்படுத்தி தான் அடிக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லாட்டி வந்து ஒரு கார்டியலான மூவ்மெண்ட்டோட போகுமா? அது
0: ஆப்போனன்ட கோவப்படுத்தணும்னு அடிக்க மாட்டோம், ஆனா நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம பஞ்ச் பண்ணுவோம். அவன் அடிக்கிற பஞ்சை நம்ம மிஸ் பண்ணும்போது அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும், என்னடா நம்ம பஞ்சை இவங்க மிஸ் பண்றாங்களே அப்படின்னு. அப்படி நம்ம மிஸ் பண்ணி அடிக்கும் போது அவனுக்கு கரெக்டா பஞ்ச் போய் மாட்டுச்சுன்னா விரும்பி பார்ப்பேன். நிறைய பேர் இருக்காங்க, இப்ப காமன்வெல்த்ல கூட 7 பொண்ணுங்க கோல்டும் அடிச்சிருக்காங்க. நம்ம இந்தியால இருந்து நிக்கத் சரின்னு ஒரு பாக்ஸர் இருக்கு, அவங்க நல்லா பாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு தெலுங்கானா தான். அவங்களோட பாக்ஸிங் எல்லாம் நல்லா பார்ப்பேன். பிரீத்தி பாக்வரான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க இப்ப காமன்வெல்த்ல கோல்டு அடிச்சிருக்காங்க. 22 ஏஜ் தான் அவங்களுக்கு ஆகுது. அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்ப காமன்வெல்த்ல கோல்டு அடிச்சிருக்காங்க.
1: என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன மேட்ச்ல வின் பண்ணணும்னு ஆசை?
0: எனக்கும் இந்த மாதிரி காமன்வெல்த் இன்டர்நேஷனல்லாம் கோல்டு அடிக்கணும், இந்தியா கேம்ப்க்கு போகணும், அந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு. அங்க போயிட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணி ஒரு பெரிய கேம்ல போய் கலந்துட்டு நான் கோல்டு அடிக்கணும்னு தான் என்னோட எய்மா இருக்கு.
1: உங்களுடைய ஆசையை வந்து வெற்றி பெறட்டும். அதுக்கு வந்து அகில இந்திய வானொலி சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்.
0: தேங்க்யூ சார்.
2: இதுவரை கேட்டது குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்களுடனான ஒரு சந்திப்பு.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தலாணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டுமென்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையேயான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக

0: உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு

0: தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 குறுவை பருவத்தில் வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டத்தில் இணையுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வெங்காய பயிருக்கு August 31 வாழை, மரவள்ளி மற்றும் மஞ்சள் பயிர்காப்பீடுக்கு September 15 கடைசி நாளாகும். தகுதியுள்ள விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொது சேவை மையங்கள் அல்லது pmfby.gov.in என்ற இணையதளம் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2026-27 காரிஃப் பருவ நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் August 14 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கருக்கு ₹786 செலுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பொது சேவை மையங்கள் மற்றும் சிறப்பு பதிவு மையங்கள் மூலம் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெறலாம். கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கரூரில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி August 13 நடைபெறுகிறது. பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் ₹590 கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம். பயிற்சி நிறைவில் சான்றிதழ், கையேடு, மதிய உணவு மற்றும் வல்லுநர்கள் கலந்துரையாடல் உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 0431-233-1715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 0431-233-1715. ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு தொடர்பான 15 செயல்முறை விளக்க பயிற்சி August 18 முதல் September 5 வரை நடைபெறுகிறது. இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் இதில் கலந்து கொள்ளலாம். பயிற்சியில் சேர விரும்புவோர் August 15 விண்ணப்பித்து ₹3000 கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 0431-43-11 or 81-225-36-826 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 0437-23-41-11 or 81-225-36-826.

0: உழவருலகம்.
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நெகிழிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள்.

0: காமாட்சி காமாட்சி, நில்லு நில்லு, குப்பை எங்க கொட்டாத.
1: ஏன் கொட்ட கூடாது? எல்லாரும் இங்கதானே கொட்டுறாங்க. புதுசா என்னமோ சொல்றக்கா நீ?
0: இந்த குப்பைனாலதான் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது தெரியுமா உனக்கு?
1: பின்ன என்ன வீட்டுக்குள்ளயே குப்பையை வச்சுக்க சொல்றியாக்கா?
0: காமாட்சி, ரோட்ல குப்பை எப்படி கொட்டுனா கடைசியில அந்த குப்பை எல்லாம் எங்க போய் சேரும் தெரியுமா உனக்கு?
1: என்ன காத்துக்கும் மலைக்கும் அப்படியே அடிச்சுட்டு போயிரும்.
0: நீ எல்லா குப்பையும் எதுக்குள்ள போட்டிருக்க?
1: பிளாஸ்டிக் கவர்ல தான் போட்டிருக்கேன்.
0: இந்த பிளாஸ்டிக் தான் பிரச்சனையே.
1: என்னக்கா நீ குப்பைய கொட்டாதங்கற, பிளாஸ்டிக் தான் பிரச்சனைங்கற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றது?
0: இங்க பாரு, பக்கத்துல தானே ஆறு இருக்கு.
1: ஆமா, அதுக்கு என்ன?
0: நீ கொட்டுற குப்பை இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே மழை வந்தா என்ன பண்ணும்? அடிச்சுக்கிட்டு ஆத்துல போய் சேரும்.
1: அப்புறம்
0: கடைசியா கடல்ல போய் கலந்து அங்க வாழ்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் காமாச்சி. அது உனக்கு தெரியுமா?
1: அப்படியாக்கா?
0: பின்ன பிளாஸ்டிக்க தவிர்க்க சொல்லி சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க. எங்க யார் கேக்குற? நீயும் கேட்க மாட்டீங்கிற.
1: பிளாஸ்டிக்ல அப்படி என்னதாக்கா பிரச்சனை வரும்?
0: அப்படி கேளு காமாட்சி, நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா இருக்காருல்ல.
1: ஆமா,
0: நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்கள சந்திச்சு நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்னால மீன் வளத்துல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பத்தி நிறைய தகவல்களை கேட்டிருக்காரு.
1: அப்படியாக்கா?
0: ஆமா, நீ கேளு, அப்பதான் பிளாஸ்டிக்னால வரக்கூடிய பிரச்சனைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவ.
2: வணக்கம் நேயர்களே, நெகிழி பயன்பாடு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வளர்ந்து வருகிறது. நம் எல்லோருக்கும் அது தெரியும் புரியும். ஆனால் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியவில்லை. இந்த நெகிழி பயன்பாடு மீன் வளங்களை எப்படி பாதிக்கிறது அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு முனைவர் எஸ் கேசவன் வந்திருக்கிறார். வணக்கம் ப்ரொஃபசர்.
3: வணக்கம் சார்.
2: இப்போ நம்ம ஆத்துக்கரை ஓரமாக உட்காந்து ஒரு நெகிழி பைய போடுறோம். இந்த ஆற்றுல தண்ணி வரும்போது அது அப்படியே போய் ஆறு கடலில் தான் கலக்கும், கடலுக்கு போகுது. கடலுக்கு போனோன்னா அது மீன் வந்து தெரியாதனமாக சாப்பிட்ருது, இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறத சுவைப்பட இருக்கிறத அப்படியே முழுங்கிடுது. முழுங்கினோன்னா அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்குது. ஆனால் அந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: நெகிழியாக பிளாஸ்டிக்னு சொல்கிற நான் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலில் எவ்வளோ நெகிழிகள் இருக்குது, இந்த நெகிழிகளால் என்னென்ன பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அந்த மீன்லேருந்து நம்மளுக்கு எப்படி வந்து நெகிழி பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியும். கடலில் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து ஒரு 80 மில்லியன் டன் எப்படின்னு சொன்னால் ஒரு 800 லட்சம் டன் வந்து மீனை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கும். அதுவே இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மட்டும் நம்ம ஒரு 8 மில்லியன், அதாவது 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை வந்து கொட்டுறோம். ஒரு சைடு 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை கொட்டுறோம், இன்னொரு சைடு 800 லட்சம் டன் தான் மீனை பிடிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் வந்து கடலில் மீன் இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்கும். அந்தளவுக்கு இப்போ வந்து அதிக பாதிப்பாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் மும்பையில் பண்ண ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இழுவலை யூஸ் பண்ணோம், ட்ரால் நெட்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த இழுவலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 17 கிலோ மீன் பிடிச்சப்பையும் வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் வந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், 17 கிலோவும் 1 கிலோவும் வந்து ரொம்ப கம்மி தானே அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பிளாஸ்டிக்ன்றது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா 1 to 2 கிராம் தான் இருக்கும். ஸோ 1 kgன்றது ஹியூஜ், ரொம்ப அதிகம் இது. நீங்கள் மீனை கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து மும்பையில், நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லலை, மும்பையில் அந்த கடல் சார்ந்து நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில். ஸோ இப்படி வந்து நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ பிளாஸ்டிக் இருக்கும், பிளாஸ்டிக் இல்லாத ரீஜனே கிடையாது இப்போ கடலில். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கடற்கரையிலிருந்து டீப் ரீஜன் அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம், அது வரையுமே வந்து பிளாஸ்டிக் பார்த்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த கடல் குப்பைகள் ஆர் பிளாஸ்டிக்கால் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கானிசம், அதாவது எந்த உயிரினம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போனால் வந்து கடல் ஆமைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கடல் ஆமைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கடல் ஆமைகள் வந்து ஜெல்லி ஃபிஷ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சொறி மீன்கள், அதை வந்து சாப்பிடும். நீங்கள் போடுற பிளாஸ்டிக் சார் சொன்னார்ல, அந்த ஆத்தோரமாக ஒரு பிளாஸ்டிக் நான் போட்டுட்டேன் அப்படின்னு, அந்த பிளாஸ்டிக்கு கடலில் போயிட்டு மிதக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் வந்து கடலில் மிதக்குள்ளே எக்ஸாக்டாக ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே தெரியும். மீன்களுக்காக இருக்கட்டும், இந்த கடலாமைகளாக இருக்கட்டும், இந்த கடலாமை என்ன நினைக்குன்னா இது ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நினச்சி போய் சாப்பிட்டோம். அது சாப்பிட்டவுனே வந்து அதுக்கு வயிற்றுக்களை போயிட்டு தொண்டையில் அடைச்சிக்கிட்டு அது வந்து செத்துடும். இது உண்மையாக வந்து கடலில் வந்து கடல் ஆமைகளுக்கு நடந்துட்டுருக்குது. ஸோ அடுத்த முறை நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிக்கும் நீங்கள் கடலில் போடுறதுக்கு முன்னாடி, கடல்லையாக இருக்கட்டும் அந்த ஆறுகளையாக போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக்கில் என்னென்ன உயிரினங்கள் பாதிக்கப்படுது, இருக்கிற எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. இப்படி சொல்லலாம் அப்படின்னா மேங்க்ரோவ் அலையாத்தி கடிகள் அதுவும் பாதிக்கப்படுது, கோரல் அப்படின்னு சொல்லுவோம் பவளப்பாறைகள் அதுவும் பாதிக்கப்படுது, மீன்கள் அதை வந்து உணவு நினச்சி சாப்பிடுது கடல் ஆமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து கடலில் தான் போய் குப்பை போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆறுடைய பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு குப்பையை போடுறீங்க பிளாஸ்டிக் போடுறீங்கன்னாலும் யோசி

0: யோசிச்சுட்டு போடுங்க, பெட்டர் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப நிறைய புள்ளி விவரங்களோட விஷயம் சொன்னீங்க.
0: நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா ஒரு மூணு மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து மாட்டும் மீன் வலையில். இதுவே 2050 பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு மூணு பிளாஸ்டிக் மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவு வந்து பாதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு.
1: சரிங்க, இப்போ வந்து நெகிழி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியறது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பை, அப்புறம் அதிகபட்சம் போனீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் அதை தூக்கி போடுறோம். இது ரெண்டு தானா நெகிழி கணக்கில் வரும், இல்லை வேற ஏதேனும் குப்பைகள் வந்து நெகிழியில் இருக்கா எப்படிங்க?
0: இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கடல் குப்பை, இன்னொன்று வந்து நெகிழி பிளாஸ்டிக். கடல் குப்பையில் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருளை உபயோகித்துட்டு அதை எடுத்து கடல் சார்ந்த சுற்றுச்சூழலில் போடுறோமோ அது எல்லாமே கடல் குப்பைகள். அதில் வந்து நெகிழி பிளாஸ்டிக் மட்டும்தான் அவசியம் இல்லை, கிளாஸாக இருக்கட்டும், கிளாத் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எதை வந்து நம்ம கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் வந்து இருந்தாலுமே
1: அது ஆற்றுல போட்டாலும்
0: எல்லாமே சார். ஏன்னா கடைசியாக நம்மளுக்கும் தெரியும் ஆற்றுலேருந்து தான் கடலில் போய் சேருது அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் ஊர் சைட்லாம் பார்த்துருக்கோம், எல்லோரும் மோஸ்ட்லி வந்து குப்பை கொட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போகிற குப்பையாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் வீட்டில் போடுற வெளியே போகிற குப்பை என்ன மழை பெய்யும், மழையிலிருந்து அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலக்கும், ஆற்றுலேருந்து கடலுக்கு தான் வரும். இதுதான் அல்டிமேட்டாக நடக்கும். அதே மாதிரி மூட்டை மூட்டையாக துணிகளை கொண்டு போய் வந்து இந்த ஆற்று ஓரத்தில் போட்டுறாங்க கொட்டத்துக்கு இடலான்னு, அதுவும் வந்து கடலை நோக்கி தான் போகும், கடல்லேருந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து கிளாத்தை எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், இரும்பு எடுத்துக்கலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம், ரப்பர் எடுத்துக்கலாம், இது எல்லாமே கடல் குப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ஒன்று தான் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் 100 வித ரகம் இருக்குது. பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒன் டைம் யூஸ்ஃபுல் அப்படின்றோம். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பொருள்லாம் வாங்குறீங்க, அந்த பொருளெல்லாம் போட்டு தரத்துக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து என்னென்னா, அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதோடைய லைஃப் டைமே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் உங்களுக்கு, வீட்டுக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் இவ்வளோ தான் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருவீங்க, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக்கை வந்து நீங்கள் குப்பையை போட்டு ரிட்டன் குப்பையாக வெளியே போட்டுறீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் யூஸ் ஆக வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து இங்கே கடல் உயிரினங்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுது. ஸோ அதனால் பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு சப் யூனிட்னு சொல்லுவோம், கடல் குப்பைகளில் ஒரு அங்கம் தானே தவிர அதுவே எல்லாமும் கிடையாது. பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணக்குள்ளே மற்ற அந்த கடல் குப்பைகள் வந்து பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குது கடல் உயிரினத்துக்கு, இந்த பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வச்சு பேசுகிறோம.
1: ஆனால் எல்லா குப்பையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, அது துணியாக இருந்தாலும் சரி, கண்ணாடி குப்பியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை கடலில் ஏற்படுத்துது. நம்ம குப்பைத்தொட்டியில் போடுற ஒரு கழிவு வந்து நேரடியாக கடலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம்.
0: மிக அதிகம் சார். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அது மட்டும் பிளாஸ்டிக் மட்டும் கடல் உயிரினத்தை பாதிக்கிறது இல்லை, எல்லாமே தான். இப்போ துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா, துணியில் வந்து சாயம் பூசுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சாயமாக இருக்கட்டும், துணியில் வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த கெமிக்கல்லாம் எங்கே போய் ரிலீஸ் ஆகுன்னா கடலில் தான் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கலாலையும் அதிகமான உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் போய் அட்டாச் ஆகிக்கும், அதை வந்து கடலில் கலக்கிறங்காட்டி அதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் எல்லா விதமான கடல் குப்பையும் கடலுக்கு பாதிப்பு தான்.
1: அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, மீன்பிடி தொழிலில் இந்த பிளாஸ்டிக் நெகிழி வந்து நேரடியான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுங்க?
0: இப்போ மீன்பிடி தொழில்ன்றதை விட மீன் வளத்திற்கு தான் அது அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. மீன்பிடி தொழிலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் வந்து மீன் பிடிக்க வலையை எடுத்துகிட்டு போகிறாரு, விடிகாலம் 3 மணியில் வலையை போட்டு வந்துடுறாரு, அடுத்த நாள் ஒரு 11 மணி அளவு போயிட்டு பார்க்குறாரு. மீன்பிடி வலையில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டின இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் மாட்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மீன் மாட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்கெங்கே எடுத்தால் வலையை எடுத்தால் வந்து பிளாஸ்டிக் தான் வருது மீனை விட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த இழுவலை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. இழுவலை வந்து நாங்கள் மீன் வளத்திற்கு கேடுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த இழுவலையை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது பாதிப்பு ஏற்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் இந்த நாகப்பட்டினம் தமிழ்நாட்டிலலாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன். நான் கண்கூட பார்த்த இடம் வந்து தான் மும்பை, அங்கே தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அங்கே இழுவலையை வந்து இந்த கடலோர பகுதியில் நாங்கள் இழுத்துட்டு போகல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இந்த இழுவலையில் காடுண்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் மீன் போய் அக்குமுலேட் ஆகும், அங்கே தான் வந்து எல்லா மீனும் போய் சேரும், அதை தான் கடைசியாக வந்து அவுத்து மீன்லாம் எடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா நீங்கள் இழுத்துட்டு போகணும், இழுவலைனாவே இழுத்துட்டு போகணும், ஒரு 2 மணி நேரம் பக்கம் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அடைச்சிருச்சுன்னா இழுக்குக்குள்ளே அதிகமான இழுவு திறன் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து டீசல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து அந்த காடுண்ட அந்த ஓட்ட வழியாக தான் வெளியே போகும், கண்ணின்னு சொல்லுவோம், அது வழியே வெளியே போகும். இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அந்த காடுண்ட வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அந்த சின்ன சின்ன மீன்களால் வெளியே போக முடியாது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து ஃபிஷர்மேனுக்கு மீனவர்களுக்கெல்லாம் வந்து மீன் பிடிப்பும் வந்து கம்மியாகும். ஏன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன் வந்து வந்துருச்சுன்னா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறையா விதமாக சொல்லலாம். மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற இடமும் வந்து பொல்யூட் ஆயிரும், மாசுபட்டுரும், அந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலாம். மெயினாக சொல்ல வந்தேன்னா மீன் வளத்திற்கு நிறைய பாதிப்பு, மீனவர்களுக்கு இப்போ தான் அந்த பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: இன்னொரு விஷயம், கடல் ஆமைகள் அது வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு நினச்சி இந்த பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் சாப்பிட்ருவோம், நெகிழி பைகளை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கடல் ஆமைகளுக்கும் ஒரு கடல் வந்து

0: ஆரோக்கியமாக இருக்குது, அதனுடைய சூழல் சுத்தமாக இருக்குது அப்படின்றதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்குது சார். எப்படி எப்படின்னா, இப்போ கடல் ஆமைகள் வந்து என்னென்னா, மீனவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த சொறி மீன் ஜெல்லி பீஸ் அப்படின்றது வந்து அவங்க மீன் வலையை போடுவாங்க, வலையில் ஃபுல்லாகவே அதுதான் வந்து மாட்டோம், அவங்களுக்கு அன்றைக்கி வந்து மீனே கிடைக்காது. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு வந்து எக்கனாமி வைஸாகவும் மைண்டு வைஸாகவும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குக்குள்ளே இப்போது இந்த ஆமைகள் வந்து இந்த ஜெல்லி பீஸ் சாப்பிட்றங்காட்டி என்னென்னா, ஜெல்லி பீஸோடைய உற்பத்தி வந்து குறைக்கப்படுது, கம்மி பண்ணப்படுது. ஏன்னா ஜெல்லி பீஸ்ன்றது வந்து நாங்கள் ஒரு கரெக்டான சூழ்நிலை இல்லை கடலில் அப்படின்றத வந்து மீன் பண்ணோம். ஜெல்லி பீஸோடைய அளவு வந்து கண்ட்ரோல்லே இருக்கணும், அதுக்கு இந்த ஆமைகள் வந்து பெரிய முக்கியத்துவம் பண்ணுது. அந்த ஆமைகள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு இறக்குறனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் வந்து இந்த மீன்பிடி வலைகள்லாம் வந்து அருந்துருச்சுன்னா மீனவர்கள் யாரும் வேணும்னு போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அந்த மாதிரி ஏதோ சுற்றுச்சூழல் நல்லா கரெக்டாக இல்லை, அது அருந்துட்டு போயிருச்சு அப்படின்னாவும் அந்த வலைகளில் வந்து இந்த ஆமைகள் அதிகமாக மாட்டி நாங்கள் பார்க்குறோம். கோடியக்கரை ரீஜனில் வந்து அங்கே போயிட்டு நான் ரிசர்ச் சர்வே எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆமைகள் வந்து மேலே வந்து வலைகள், இந்த கில்நெட்டுன்னு சொல்லுவோம், அந்த வலைகள்லாம் மாட்டியாக இருக்கட்டும், வேறு வலைகளில் சிக்கியாக இருக்கட்டும், கடல் ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிறத நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம்.
0: இது வந்து ஒரு சங்கிலி மாதிரி தான்.
1: ஆமாம் சார்,
0: அந்த ஜெல்லி ஃபிஷ் குறைவாக இருக்கணும், அந்த ஜெல்லி ஃபிஷ் குறைவாக இருந்தால் தான் மற்ற மீன்களை மீனவர்கள் பிடிக்க முடியும். ஜெல்லி ஃபிஷ் குறைவாக இருக்கணும்னா ஆமைகள் அதை சாப்பிடணும், அந்த ஆமைகள் ஒழுங்காக சாப்பிடலன்னா ஜெல்லி ஃபிஷ் அதிகமாகிடும், மீன் பிடிக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த ஒரு சங்கிலி தொடர் பற்றி சொன்னீங்க. நிறைய இந்த ஆராய்ச்சிகள் பற்றியே நீங்கள் சொல்கிறீங்க, நான் மும்பையில் பண்ணபோது, கோடியக்கரையில் பண்ணபோது அப்படின்லாம் சொல்கிறீங்க. என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் கள ஆய்வுகள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதில் வந்து இந்த நெகிழினால் என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொண்டீங்க?
1: நான் படித்தது வந்து தூத்துக்குடியில் படித்தேன், அப்புறம் வந்து முதுகலை படிப்பும் முனைவர் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக மும்பைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எங்களுக்கு கல்லூரிக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு போட் இருக்கும், அந்த போட்டை எடுத்துகிட்டு படகு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆராய்ச்சி தான் நாங்கள் அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா மும்பை ரீஜன் நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது, அது ஹைலி பாப்புலேட்டட், ரொம்ப மக்கள் தொகை அதிகமான ரீஜன் ஆகிட்டையும் மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் இதெல்லாம் எங்கே போய் கலக்கும்னா கடலில் தான் போய் கலக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குதுன்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்கணும் நம்ம. அந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா வந்து மக்களுக்காக இருக்கட்டும் ஈவன் கவர்மெண்ட்டுக்காக தெரிய வரும், இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காட்டி அங்கே அந்த ஆராய்ச்சியை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போனா நான் வந்து முதுகலை படிப்பு படிக்கல பண்ணோம், அடுத்து பிஹெச்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முனைவர் பட்ட படிப்பாளர் இதுலேயே தொடரலாம், இது வந்து அடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், இதில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது மும்பை ரீஜனில்ன்றதாக நாங்கள் வந்து அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ வந்து கடலில் பார்த்துட்டோம், அடுத்து அலையாத்தி கடைகளுக்கு போவோம். ஏன்னா அலையாத்தி கடைகள் வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு ஒரு முடியும் இந்த கடல் தண்ணிகள் வந்து மேலே ஏறும், உயரும் கடல் மட்டும், அடுத்து கீழே போகும். இதை மாதிரி தான் டெய்லியும் வந்து செமி டைர்னல் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில்,
0: கடல் நீரும் நன்னீரும் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து நிறைய இந்த மீன் குஞ்சு பொறிக்கிறது அங்கே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: ஆமாம், இந்த அலையாத்தி கடைகளுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா பல இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகளில் இந்த பிளாஸ்டிக் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அலையாத்தி கடைகள் தான் சார் சொன்ன மாதிரி மீன்கள் குஞ்சு பொறிக்கும், மீன்கள் வந்து அதான் வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் வரும், அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ரீஜன், நல்ல ஒரு ரீஜன், மீன்கள் வந்து போயிட்டு அங்கங்கே விளையாடும், அங்கே போய் அண்டிக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குள்ள இந்த பிளாஸ்டிக் அங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இது மீன் வளத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடற்கரையிலேருந்து நம்ம வந்து அலையாத்தி கடலில் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்குள்ள தான் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு ஒரு மூலையும் மும்பை ரீஜனில் வந்து ஒரு டைடு வருதுன்னா ஒரு 5 மீட்டர் டைட் டிஃப்ரென்ஸ் வரும். காலையில் அந்த தண்ணி 5 மீட்டர் வரையும் ஏறும், சாயங்காலத்தில் 5 மீட்டர் உள்ளே போகும், அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி உள்ளே போயிடும். நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது, அங்கெல்லாம் ஹைடைட் ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி வரக்குள்ள என்னன்னா, எப்போல்லாம் அந்த ஹைடைடு வருதோ அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் தண்ணியிலேருந்து மிதந்துட்டு வந்து இந்த அலையாத்தி கடைகள்லாம் மாட்டிக்குது. எப்போ லோ டைடு அதாவது தண்ணி குறையுதோ அந்த டைமில் தண்ணி மட்டும் போகுது, பிளாஸ்டிக் அங்கேயே இருக்குது. இதை நாங்கள் என்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படின்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம அலங்கரிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மேங்க்ரூவ் அந்த ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்துச்சு. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது ஏன் இன்ன வரை யார் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணோம், அது வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷனாக எங்களுக்கு வந்துச்சு. இது என்ன எல்லா இடத்துலையும் தெரிய வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு.
2: அப்பப்பப்பா, இவ்வளவு பிரச்சனையா இந்த பிளாஸ்டிக்னால, இனிமே இதை நான் பயன்படுத்தவே மாட்டேங்கா.
3: கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனை நம்மள சுத்தி நடக்குது, எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும்ல.
2: ஆமாக்கா. சரி, அப்ப மீன சாப்பிடுற நம்ம என்னவாம்?
3: காமாட்சி, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை நிறைய இருக்குது, ஏன் நாம பயன்படுத்துற உப்புல கூட பிரச்சனை இருக்குதுன்னா பாத்துக்கோ. ஏன்
2: என்னக்கா இப்படி பயமுறுத்துற, எனக்கு ஒண்ணுமே புரியல.
3: இந்த விவரத்தையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா தொடர்ந்து நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு, நல்லா கேட்டுக்கோ.
0: கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த நெகிழினால ஏற்படுறது ஏதாவது இருக்கா?

0: இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்கை பார்க்குறீங்க, அதால் இவ்வளோ இவ்வளோ இம்பாக்ட் வருது, நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் நிறையா வருதுன்ற மாதிரி பார்க்குறோம். இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்கள் போடுறதா இருக்கட்டும், நம்ம கடலில் இருக்கிற பிளாஸ்டிக்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிதைவடையும். அது வந்து சிதைவஞ்சு சின்ன சின்ன துகளாக மாறிடும். அதை தான் நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்னோம். அது என்ன சைஸ் அப்படின்னா லெஸ் தென் 5 mm, ஒரு 5 mm கம்மியாக இருக்கிற எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ஸில் 5 mm கம்மியாக இருக்கிறதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடலில் மிதந்துட்டு இருக்கும். மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலர் கலராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்லாம் கலர் கலராக இருக்குது, அதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் கலர் கலராக இருக்கும். இந்த மீன்கள் எல்லாம் அது உணவு நினச்சி அதை வந்து உட்கொள்ள ஆரம்பிக்கும். இது வந்து அந்த மீன்களுடைய வயிற்றில் போய் தங்க ஆரம்பிக்கும். அந்த மீன்களுடைய வயிற்றுலேருந்து அதோடைய டிஷ்யூக்கும் போகும். அதை வந்து டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அதுவும் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலை, அதை வயிற்றுலேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஷ்யூவில் வந்து அதோடைய சதையில் வந்து ரிப்போர்ட் பண்ணலை. இப்போ அந்த மீன்களை நம்ம சாப்பிட்றாட்டி நம்மளுக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், நம்ம தான் வயிற்று க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் ட்ரான்ஸ்லொகேஷன் ஒரு ஃபினாமினா இருக்குது. அது என்னென்னா வயிற்றுலேருந்தும் சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஊடுருவி சதைக்க வரையும் போகிறதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது இன்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணலை. ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் வந்து ஆய்வுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, சிப்பிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணோம், அதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிடும், சின்ன சின்ன உயிரினங்களில். அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் சின்ன சின்னதாக இருக்காட்டி அது போயிட்டு என்னன்னா அந்த உயிரினத்தில் அக்குமுலேட் பண்ணிது. இப்போ சிப்பி சாப்பிட்றவெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் உரிச்சு உள்ளக்கிறது வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுலாம் க்ளீன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஈவன் நிறைய கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிலாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 10-20 liter வாட்டர் ஃபில்டர் பண்ணக்குள்ளே அது வந்து உணவு மட்டும் எடுத்துக்காது, அந்த பிளாஸ்டிக் உள்ளே போய் தங்கிடுது. ஸோ இந்த மாதிரி உயிரினங்களில் வந்து அதிக பாதிப்பு இருக்குது. அதிக மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாங்கள் பார்த்துருக்கோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
1: இந்த நெகிழி துணுக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளார அந்த மீன் மூலமாக வருவதற்கோ இல்லை சிப்பியில் இருக்கிற அந்த இதை சாப்பிட்ற ஒரு மனிதனுக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்.
0: அது வந்து நம்ம உடம்புக்குள்ளும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் மீன் சாப்பிட்றங்காட்டியும் அது வராது. இன்னொன்று என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு உப்பெல்லாம் இருக்குல்ல. இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கடலில் இடத்துலையும் பிளாஸ்டிக் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் நாளடைவில் சிதையுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அது போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சிங்கில் தண்ணி வெளியிடுறோம். அந்த தண்ணி எங்கே போனால் ஒரு சீவேஜில் மாதிரி டைவர்ட் ஆகிட்டு கடைசி எங்கே போய்
1: ஆற்றுல தான் விடுறோம், அதை
0: ஆற்றுல தான் போய் கலக்கும். ஸோ அதனால தான் அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக் இப்போ கடலில் இருக்குது. இப்போது அந்த கடல் தண்ணி எடுத்து நம்ம உப்பு பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, 1 liter தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காஞ்சி வச்சு காய வச்சு காய வச்சு கடைசியாக நிற்கிறது தான் உப்பு. ஸோ எந்த அளவுக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மீன் மூலியமாக மட்டும் அதிகமாகறதில்ல, உப்பு மூலியமாக வரும், நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயும் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு ஒரு முறையும் ரோட்டில் போகக்குள்ள டயர் வந்து தேயுது, அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். இந்த மாதிரி எல்லா விதமான சைட்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். மீன் மூலியமாக மட்டும் நம்ம உடம்புக்கெல்லாம் போகிறதில்ல, மீன் மூலியமாகவும் போகுது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு இன்னும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலை. ஈவன் சில ரிசர்ச்லாம் என்ன ஆய்வுலாம் என்ன சொல்லுதுன்னா ஹியூமன்ஸோட பிளட்லையும் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம் சொல்லுது. பட் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் போகலை. இப்போதைக்கு ஃபிஷஸ்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்.
1: ஆனால் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த சூழல் மாசு அனைத்தும் மீண்டும் நம்மளை வந்து தாக்குகிறது அப்படின்றதுல வந்து எல்லளவும் சந்தேகம் இல்லை.
0: ஆமாம் ஆமாம்,
1: அதற்கு காரணமானவர்கள் நாம் தான்.
0: நம்ம அப்படி சொல்லலாம், ஏன்னா கடைசியாக நம்ம வந்து ரொம்ப பாப்புலேட்டட் கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி வேறு, நம்ம ரொம்ப அதிகமான மக்கள் தொகை இருக்குது. நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய மக்களுக்கான உணவு உற்பத்தியை தான் அதிகமாக பார்க்கணுமே தவிர நம்ம வந்து பொல்யூஷனை மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நாளும் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும், டெவலப் ஆகுவோம், கண்டிப்பாக டெவலப்ட் கண்ட்ரியாக மாறுவோம். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாசுபாடையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி நிறையா கவர்மெண்ட்டு நிறைய இன்ஸ்டிடியூட்டிவ் எடுத்துகிட்ருக்கு.
1: தனிநபர் விழிப்புணர்வு ஓரளவு இருக்குது, அதனால் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக சில விஷயங்களை நம்மளால கட்டுப்படுத்த
0: முடியல.
1: ஆனா இந்த மாதிரி ஒரு நெகிழி பை வாங்கும்போது சில கடைகள் எல்லாம் பார்க்க முடியுது, பை குடு அப்படின்னு சண்டை போட்டு வாங்குறாங்க. அந்த சண்டையெல்லாம் போடாதீங்க, சண்டை போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால மஞ்சப்பை பயன்படுத்துவது சிறப்பு.
0: இப்போ சார் சொன்னது கரெக்டான ஒரு வார்த்தை. நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், 2019-2022 இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணுறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நாள் வந்து நெகிழி பயன்பாடு வந்து இன்னையிலேருந்து வந்து பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி எதை சொல்லுவாங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது ஒரு முறை உபயோகக்கூடிய பிளாஸ்டிக் தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஏன்னா மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபோன்லேருந்து நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதை கட்டுப்படுத்தும், இதால் தான் அதிகமாக பொல்யூஷன் நடக்குதுன்றாண்டி கவர்மெண்ட் சொல்லுது. பட் ஏதாவது ஒரு வழியில் வந்து அது வந்துட்டு தான் இருக்குது கடையில். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மாடு வந்து டைரெக்டாக பிளாஸ்டிக் சாப்பிட்றது, நம்ம மனுஷங்க சாப்பிட்றது இல்லையா, மீன் பிளாஸ்டிக் சாப்பிட்றது நம்ம சாப்பிட்றோம், நம்மளும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், தினம் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு டீ வாங்குறீங்க, பார்சல் கொடுங்கன்னா டீ கொதிக்கி கொதிக்கி இருக்கும், அவர் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் கட்டி கொடுப்பாரு. அதெல்லாம் நான் பார்த்தாவே ரொம்ப பயப்படுற விஷயம். ஆனால் இங்கே அதிக கேஷுவலாக அதை வந்து வாங்கிட்டு

0: போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஹை ரேட்டட் பிளாஸ்டிக், இந்த ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்லாம் கிடையாது, நார்மல் கவரில் கட்டி கொடுக்குறாரு. அது வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகும், அதுலேருந்து கார்சினோஜெனிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம், அந்த புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய காம்பவுண்டு ரிலீஸ் ஆகும். அந்த டீயை நம்ம சுட சுட குடிச்சோமா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். நம்மளும் பிளாஸ்டிக் சாப்பிட்றோம், ஒரு கடைக்கு போகிறோம், ரோட்டோர கடைக்கலாமா, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கான காஸ்ட் அந்த மெட்டீரியல் வந்து அதுதான் கம்மி பிளாஸ்டிக்கு. ஸோ அதுவும் இருக்கலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸோ அந்தளவு பிளாஸ்டிக் பயன்பாடு நம்மளும் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக
1: நிச்சயமான ஒரு நல்ல சிந்தனையை விதைச்சிருக்கிறீங்க. தெரிஞ்ச சில தவறுகள் பண்ணுறோம், அதில் ஒரு முக்கியமான ஒரு தவறு, இந்த டீயை வந்து பிளாஸ்டிக் கவரில் வாங்கி கொண்டு போய் அதை வந்து ஒரு பேப்பர் கப்புன்னு ஒரு கப்பு, அந்த கப்பில் வந்து நிறைய மெழுகு சுற்றி இருக்குது, அதுக்குள்ளார ஊற்றி அதை குடிக்கிறோம், அந்த மெழுகு உருகி நம்ம வயிற்றுக்குள்ளார போகுது. அப்பப்பா ரொம்ப பயமாக இருக்குது கேசவன் சார்.

0: பிளாஸ்டிக் அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்கு, இந்த ஃபுட் ரேப்பர்னுவோம், இந்த பாக்கெட், ஒரு ஒரு ஃபுட்டையும் வந்து சுற்றி இருக்கிற பைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நம்ம தான் பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் கேட்கலாம். அதுக்கு எங்ககிட்ட நிறைய வழிகள்,
1: பிராயச்சித்தம் என்ன
0: அப்படின்னு சொல்லலாம் சார். சார் சொன்ன மாதிரி பிராயச்சித்தம் என்ன, நம்மளால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அந்த சொசைட்டிக்கு, நம்ம பண்ணதுக்கே நம்ம திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கடலில் வந்து இப்போது பிளாஸ்டிக்லாம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் வீட்டை சுத்தமாக இங்கே போதும். நீங்கள் போய் கடையில் சார் சொன்ன மாதிரி கேரி பேக் சண்டை போடாதீங்க. ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போங்க, மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, மீண்டும் மஞ்சப்பைன்னு திட்டமாக வந்துச்சு. எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல, அதை யூஸ் பண்ணுங்கள். கடைக்கு போ ஏதாவது ஒரு மாதிரி தெரியாமல் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா வேணா யூஸ் பண்ணுங்களே தவிர, எப்பயுமே நான் கடைக்கு போனால் கேரி பேக் வாங்க, அந்த கேரி பேக் வாங்கினது சாப்பாடுலாம் கடைசியாக மிச்சம் மச்சினா போட்டு நான் குப்பையில் போட்டுருவேன் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அந்த கேரி பேக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் முதல்ல பண்ணுற விஷயமா இருக்கும். ரெண்டாவதாக வந்து ஏதாவது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஜிஓஸ்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கும், அவங்களாம் ஏதாவது கிளீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட போங்க, பாருங்கள் உங்கள் பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பீச்சுக்கு ஃபேமிலியாக போகிறீங்களா, அந்த இடத்துல குப்பை போடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலனை கொடுக்கும், அதையும் பார்க்கணும். அது ஒன்று முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணுறோம் சரி, ஆல்ரெடி கடலில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்மளால் போயிட்டு க்ளீன் பண்ண முடியாது. பட் நாங்கள் இதுக்கு என்ன ஒரு அங்கே ரிசர்ச்லேருந்து ஆய்வுலேருந்து என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னோம் அப்படின்னா, மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 இழுவலைகள் இருக்குது அந்த டைமில், நாங்கள் பண்ண டைமில் 5000 இழுவலைகள்னா 5000 ட்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராலர்னாவே என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு அரிப்பான் மாதிரி இருக்கும், அந்த நெட்டு வந்து இந்த ஃபிஷிங் நெட்டு வந்து அந்த மீன் வலை வந்து அரிப்பான் மாதிரி இருக்கும், அந்த கடலில் போட்டுருவாங்க, ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இழுத்துட்டு போவாங்க, என்னென்ன மீன்கள் இருக்கும் அந்த தண்ணியில் அது எல்லாமே உள்ளே வந்து மாட்டிக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு ஒரு 17 கிலோ மீனுக்கும் 1 கிலோ பிளாஸ்டிக்கும் வருதுன்னு சொல்லிட்டோம். இப்போது இது வந்து மீனை மட்டும் பிடிக்கிறதுல பிளாஸ்டிக்கும் சேர்த்து பிடிக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 5000 ட்ராலர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வந்து தனியாக இதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி கடலை க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பட்ஜெட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், ஏன்னா நம்ம வந்து ஒரு தீபகற்ப இந்தியா, ஃபுல்லாக கடல் தான் இருக்குது நம்மளை சுற்றி, அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அதுக்கு தான் ஃபிஷர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தோம். எப்படின்னா மீனவர்களை வந்து நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு. இப்போது மீனவர்கள் போகிறாங்க, மீன்பிடி வலையில் வந்து பிளாஸ்டிக்லாம் வருது, அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம், திருப்பி அப்படியே போட்டுருவாங்க கடலில், மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் கழித்து அப்படியே வெளியே தள்ளிடுவாங்க. இதை பண்ணாமல் இவங்க வந்து ஒரு இடத்துல அதை சேகரித்து அதை வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து கொட்டிட்டு அதை கவர்மெண்ட் மூலியமாகவோ அல்லது என்ஜிஓஸ் மூலியமாகவோ அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம், அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் ஷூஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா இந்த மாதிரி கடல்லேருந்து வந்த குப்பைகளிலிருந்து ஷூஸ்லாம் மேக் பண்ணுறாங்க, அது வந்து காஸ்ட்லியெல்லாம் போகுது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லா வலையிலையும் இது மாட்டுது, அதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சேமித்து அதை கரெக்டான ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரீசைக்கிள் பண்ணாவே நம்ம வந்து இதுலேருந்து தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம அலையாயத்து கடைகள் கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் இங்கே வந்து மாட்டிக்குது. நம்ம வந்து ஒரு நெட்டை செட் பண்ணி தண்ணியெல்லாம் உள்ள வந்து அதுலேருந்து பிளாஸ்டிக் வந்து மாட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே அலையாத்தி கடைகளே வந்து ஒரு க்ளீனிங் ஒரு ட்ராப்பாக இருக்குது, பிளாஸ்டிக் ட்ராப்பாக இருக்குது, அதை போயிட்டு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிங்களா பெட்டராக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம உள்ளே போகிறோங்காட்டி என்னென்ன பாதிப்புகள் அது வருது அப்படின்னு தெரியணும். ஏன்னா அந்த நியூமோட்டோபர்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், நம்ம காலெலாம் வச்சோமா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம், அங்கே போய் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிங்க்லேருந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணியாச்சுன்னா நம்ம கீழே மட்டுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், வர சோர்ஸை வந்து ஆஃப் பண்ணணும். எங்கே தண்ணி வருதோ எங்கே லீக் ஆகுதோ அதை ஆஃப் பண்ணாமல் கீழே மட்டுமே தொடச்சிட்டு இருந்தால் இதாகாது. ஸோ எந்த காரணிகளால் அதிகமான பிளாஸ்டிக் வருதுன்னு பார்த்துட்டு அந்த காரணிகளை நிறுத்தணும். மெயினாக நாங்கள் சொல்கிறது, நாங்கள் பண்ண ஆராய்ச்சியிலேருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த கடல் நிலம் சார்ந்த லேண்ட் பேஸ்டு டெப்ரி அப்படின்னு சொல்லுவோம், நிலம் சார்ந்த டெப்ரி தான் அதிகமாக இருக்காது. என்ன அப்படின்னா, அந்த குப்பையெல்லாம் போடுறது, அந்த பீச் சைடு போடுறது, போய் எங்கேயும் கொட்டுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சே தவிர அந்த காரணிகளை வந்து கடல் பக்கமே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். போனால் நம்ம
1: போனாலும் சுத்தமாக வச்சுக்கோ,
0: அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து போனாலும் அந்த குப்பைகளை வந்து கீழே போடாமல் அந்த குப்பைகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டு ஓரத்தில் இருக்கிற குப்பை தொட்டிலையோ கரெக்டாக வந்து போட்டோமா பெட்டராக இருக்கும். நம்ம
1: இந்த மாதிரி நெகிழி வந்து கடற்கரை ஓரங்களில் மட்டும் இருக்குமா இல்லை நடுக்கடல்லையும் அது இருக்கா எப்படிங்க?
0: சார் எல்லா இடத்துலையும் இருக்குது சார். இப்போ பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலகத்திலேயே அந்த இடத்துல தான் வந்து அதிகமான பிளாஸ்டிக் இருக்குது, ட்ரில்லியன் கணக்கெலாம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல கப்பல் போனாவே உள்ளே போக முடியாது, அப்படி பார்க்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை கலரில் வந்து பிளாஸ்டிக்லாம் ஒரே இடத்துல குமியறதை பார்க்கலாம்.
1: அது எப்படி சேர்ந்துருக்கு?
0: ஆமாம், அது எப்படி சேரும் அப்படின்னா சார், கடல் நீரோட்டம் இருக்குல்ல. இப்போ இந்தியாவில் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போடுறோம் அப்படின்னா அது இங்கே மட்டுமே இருக்காது. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், நான் வந்து மும்பையில் பண்ணாரு, இவர் மும்பையில் தான் அதிகமாக பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு நீரோட்டம் போதும், அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம சைடு போட்டு போயிடும்.
1: இங்கே போடுற குப்பை எங்கே வேணால் போகும்,
0: எங்கே வேணால் போகலாம். நம்ம போடுற குப்பைங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேகரித்து அங்கே இடத்துல ஒரு ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகும், குமியும் அங்கேருந்து அதே

0: போயிட்டு கடைசியாக அந்த கார்பேஜ் பேட்சில் போய் சுற்றி இவ்வளோ பெருசுன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, இது இது எப்படி பண்ணுறதுன்றது தெரியாத அளவுக்கு கவர்மெண்ட் அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போக முடியாத இடத்துலையும் பிளாஸ்டிக் போய் சேர்ந்துருக்கு.
1: இங்கிங்க இல்லாதபடி எங்கும் நிகழி நிறைய பயமுறுத்திருக்கீங்க, இருந்தாலும் சிந்திக்க வச்சிருக்கிறீங்க கேசவன் சார். நீங்கள் உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவர் கேசவன் உங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. மீண்டும் ஒரு முறை, முனைவர் எஸ் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. நன்றிங்க கேசவன்.
0: ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.

0: அம்மாச்சி, இனிமே கடைக்கு போய் பிளாஸ்டிக் கவர்ல பொருள் போட்டு தாங்கன்னு கேப்ப?
1: ஐயோ, கேட்கவே மாட்டேங்கா.
0: அது
1: இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கே பரிகாரம் தேடணும்.
0: காமாட்சி, நாம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்தாமையும் பாத்துக்கணும். தெரியாம இந்த மாதிரி யாராவது செஞ்சா கூட பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்பதான் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிப்படையாது, அதை சாப்பிடுற நமக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. புரிஞ்சுதா?
1: நல்லா புரிஞ்சுக்கிட்டேக்கா.
0: ஏன்னா நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நெகிழினால வரக்கூடிய பிரச்சனையையும் மீன்வளத்துக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பத்தியும் பல கேள்விகளை கேட்டதுனால தானே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு.
1: கரெக்டா சொன்னக்கா. இனிமேல் கடைக்கு போனா மஞ்சப்பையோட தான் போவேன்.
0: சரியா சொன்ன காமாச்சி.

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அடுத்ததா இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணில உங்களுடைய குரல் பதிவும் நீங்க அனுப்பலாம், அல்லது நீங்க தட்டச்சு செய்தும் அனுப்பலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் 8:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் தூய்மை எரிசக்தி பயணத்திற்கான தேசிய உயிரி எரிசக்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மேற்கூரை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட

நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மேற்கூரை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது 19 லட்சம் குடும்பங்கள் பூஜ்ய மின்கட்டண நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இம்மாநாட்டில் பேசிய மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி, உலகளாவிய எரிசக்தி மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல வலுவான விநியோக சங்கிலியை கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், நீர் மேலாண்மை மூலம் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்நினோவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள், கடலோர மாவட்டங்களுக்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கொள்கை விளக்க குறிப்புகள் மற்றும் எதிர்வரும் மானிய கோரிக்கைகள் தொடர்பான சட்டமன்ற அறிவிப்புகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ராஜேஷ்குமார், திரு ராஜ்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் நிதிசார் தகவல்களை ஒருங்கிணைக்கும் இ KYC சிறப்பு முகாம் வரும் 8-9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாமில் பங்கேற்று பயன்பெறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சி நாளை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக கைத்தறி நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெறும். கோவையில் சுதேசி பொருட்கள் கண்காட்சி மற்றும் உணவுத் திருவிழா நாளை மறுநாள் முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கைவினைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 76.18 அடியாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும். இதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா உத்தரவிட்டுள்ளார். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். இந்த காம்பினேஷனுக்கு ஈடே கிடையாதுல்ல. அதுவும் 80-90களில் வந்த ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நினைவு நமக்குள்ள கொண்டு வரும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்க சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1, 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: 8:10 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இது இரவு இசை இனிமை. இந்நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறதன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க
1: மேடம்? நல்லா இருக்கேன் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேடம், மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: இன்னைக்கு? மேடம் இந்த பாட்டு கேட்டு ஒரு மாதிரி
0: கிடைக்கப்பட்டது.
1: ஆமா மேடம்.
0: சரி, இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்ன பாட்டு? சூழல் நிபுஜம் மேடம், படம் வந்து சூழல் நிபுஜம்.
0: சரி,
1: தங்கச்சங்கை முன்னோடி இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் மேடம்,
0: எல்லாருக்காகவும் கொடுத்த எல்லாம் ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இரவு இசை இனிமை. நேர்லயே உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படின்ற இந்த எங்களுக்கு அழைங்க. இப்படி நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக யார் காத்திருக்காங்க பாக்கலாம். வணக்கம்
1: அம்பு தோழி ஆச்சி அதிராணிக்கு இனிய இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
1: சோனபத்து மாலாசிரம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மாலாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் வந்து மேடம் மெல்ல தெரிஞ்சது கதவு. ஒரு சனம் தூங்கிருச்சு பூத காத்தும் மடிச்சிருச்சு பவிமானம் தூங்கலையே. அதுவும் ஏனோ தெரியல அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: ஏனோ தெரியல, நீ இவ்வளவு வேகமா பண்ணா எப்படி பாடுறதா? சரிங்க, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ ஒற்றி 2.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காகவும் பாடல் கேட்கறதுக்காகவும் அடுத்த நேயர் யார் காத்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா மங்களாச்சாபுரம் சுப்பையா கையிலே பேசுறேன்.
0: சுப்பையா ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு
1: நிகழ்ச்சியில? நல்லா இருக்கீங்களா? உங்க நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு.
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி.
1: நல்லா இருக்கேன். பாட்டு கேட்டே கையில இருக்கிற பாத்துட்டு இருக்கேன்.
0: வேலை சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: மழை பெஞ்சிட்டு இருக்கா? மழை பெஞ்சுங்களா?
0: இங்கயா? நான் வெளியில போய் பாக்கலையே. ஸ்டுடியோக்குள்ள உங்களுக்காக நிகழ்ச்சி கொடுத்துட்டே இருக்கோம்ல. அங்கயா? சரி, அப்ப மழை பெய்யுற நேரத்துல என்ன பாட்டு வேணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு இந்த படம் வந்து கிராமத்து அத்தியாயம்.
0: சரி,
1: ஆத்து நேரத்துல பாட்டு கேட்கற அந்த பாட்டு போட்டு விடுங்க.
0: மழை சந்தோஷம்.
1: சரிங்க,
0: ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுக்கும் உங்க கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். இதோ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: இரவு இசை இனிமாய் கேட்டுட்ருக்கிறீங்க. நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் இப்போது நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்புலேருந்து ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் மேடம்.
0: ராதாகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு நிகழ்ச்சியில்?
1: அறுப்பு நீலா பாடத்துலேருந்து நம்ம தொடர்ந்து.
0: சரிங்கய்யா, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி 8:32 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: சார்.
0: யாருங்க சார்?
1: நான் பல்லக்காட்டுல இருந்து மாரியப்பன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மாரியப்பன், எப்படி இருக்கீங்க?
1: ஏதா நல்லா இருக்கிறேன் சார். நான் வந்து வேலைக்கு கூலி வேலைக்கு போறேன், டைலர் வேலை தெரியும். நீரோட்டம் துல்லியமா பார்த்தேன்,
0: ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன பாட்டு?
1: விவசாயத்தை பத்தி.
0: ரைட், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து அம்மா அப்பா பத்தி கேஜே இயேசுதாஸ் பாட்டு போடுங்க சார்.
0: கேஜே இயேசுதாஸ் பாட்டு தான் வேணுமா?
1: ஆமா சார், அவர்தான் சூப்பரா பாடுவாரு.
0: அப்படியா? அப்ப மத்தாலாம் நல்லா பாடுறது இல்லையா?
1: ஆமா சார்.
0: ஆமா,
1: சின்ன பிள்ளையில இருந்து 5 ரூபா வானொலி இது லைசன்ஸ் கட்டின காலத்துல இருந்து கேக்குறேன் சார்.
0: அப்படியா? ரொம்ப பழைய நேர் அப்படின்னா
1: 3வது முறை கேட்கறேன் சார் உங்க வானொலியில.
0: சரிங்க சரிங்க, பாடல் கேட்டலாமா?
1: ஆ கேட்கலாம்.
0: நன்றி நன்றி நன்றி.

0: 8:38 நிமிடத்திற்கு நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு நிகழ்ச்சி நடத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். திருச்சி அறிமுகத்தில் கே கே முத்துக்குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் சார் வேணும் சார், சொல்லுங்க சார்.
1: இந்த பாடல் வந்து நம்ம அனைத்து நேயர்களுக்கும்
0: எந்த பாடல்
1: ரசிகர்களுக்கும் ஊமைகள் படத்திலிருந்து கார்த்திக் பாடல் பாடல் வந்து மாமரத்து பூவு எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா. இந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களுக்கும்
0: நன்றிங்க.

0: 80 90களில் வந்த பாடல்கள் நேர விருப்பமாக ரசிச்சிட்ருக்காங்க. எவர்கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள், காதல் பாடல்கள் தான் நேரில் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வாங்க, என்ன பாடல் கேட்குறான்னு கேட்போம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் விசத்மான இரவில், உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை வெளிங்கிரிமலைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கங்கண்ணா.
1: வணங்க, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கோம்ண்ணா. என்னண்ணா பாடல் வேணும்?
1: என்னங்கண்ணா? ஊமை வெளிகள் இருந்து.
0: அது போட்டாச்சுண்ணா, இப்போதான் நான் போட்டோம். வேற படம் சொல்லுங்கண்ணா.
1: சரி, அந்தி நேர தென்றல் காற்று இணைந்த கைகள்.
0: இணைந்த கைகள் பாட்டாண்ணா, கேட்டுருவோம். நட்பு பாடல்.
1: ஆமாங்க, அருமையான பாடலுங்க. இரவு நேரத்தில் அருமையாக இருக்குங்க.
0: ஆமாண்ணா, ஆமாண்ணா. ராம்கியும் நம்ம நண்பர் நடிச்சிருப்பாங்க.
1: அருண் பாண்டியன்.
0: ஆமாம், அருண் பாண்டியன். நல்ல அருமையான படம், அபாவணன் இயக்கத்தில் வந்த படம். கேட்கலாம்ண்ணா. நன்றிங்கண்ணா.

0: இரவு இசை இனிமையை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கிற அர்த்தனை ஏறி அறிஞர்ன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: குழலினிது, யாழினிது, தமிழினிது, திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பு சகோதரிக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்,
2: சொல்கிறேன் பாருங்க.
1: டெஃபினட்டா, ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒன்றிச்சு இருக்கோம்ல. ஆக்சுவலி இந்த கண்டிப்பா திருச்சிராப்பள்ளியோடய உங்களோடய இது ஒரு நேச உள்ளங்கள்னா சாத்தன் சீட்டா சொன்னா அவங்கள தான் சொல்ல முடியும்.
2: என்ன பாடல் வேணும்?
1: ஒரு இடைக்கால பாடல், ரொம்ப பிடித்த பாடல் சார். அது ஆக்சுவலி காஷ்மீர் காதலி திரைப்படம், அது பி ஜெயச்சந்திரன் ஐயா சுசிலாம பாடிய சங்கீதமே என் தெய்வீகம் என்ற பாடலும் சார்.
2: கேட்கலங்கய்யா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.

0: இரவு சினிமையோட நிறைவு பகுதிக்கு வந்துதான் வாங்க. நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், ஆல்பர்ட் பேசுறேன் சார். மேற்கு திண்டுக்கல் மேற்கு மறுநடந்து ஆல்பர்ட் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன சார் பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இளமை காலங்கள் வந்து பாட வந்தது ஒரு கானம், அந்த பாட்டு வேணும் சார்.
0: பி சுஷீலா குரல்ல.
1: ஆமாம்,
0: கேட்டுருவோமா?
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இனியராகும்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இசைக்கு வயதில்லை, நல்ல மெட்டுக்களுக்கு முடிவும் இல்லை. காலத்தை வென்று தலைமுறைகளை கடந்து இன்றும் இதயங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இனிய பாடல்கள் உலாவரும் இது ஞாபகம் வருதே. உங்கள் மனதில் நீங்காமல் நிழலாடும் பழைய

0: இசை பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க 938-546-102-1 எனும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடலை தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில முதல்ல குரல் பதிவு அனுப்பியிருக்கிறது யாரு அப்படின்றத பார்த்திடலாம்.
1: வணக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் இருந்து ஜோஸ்பின். படம் பாலும் பழமும், பாடல் காதல் சிறகை காற்றினில் எரித்து. நன்றி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில. அடுத்ததா பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பெரம்பலூர்ல இருந்து நிறைமதி கேட்டிருக்கிற படம், நல்ல பெண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்.
1: அன்பிற்கினிய மலைக்கோட்டை இளவரசி திருச்சி பண்பலைக்கு இரவு நேர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெரம்பூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டியிலிருந்து செந்தில்குமார் எலக்ட்ரீஷியன் பேசுறேங்க. நான் நலம். எனக்கு பெற்ற மகளை விற்ற அன்னை என்ற படத்திலிருந்து தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் என்ற பாடலை இரவு நேரத்தில் விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில. அடுத்ததா கும்பகோணம் பிரீதா, பிரதீப், ஸ்ரீதேவி இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிற பாடல் பாலூட்டி வளர்த்து கிளி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரைசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இது எல்லாத்தையுமே தட்டச்சு செய்தும் அனுப்பலாம்.

0: அல்லது நீங்க குரல் பதிவு மூலமாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததா பாடல் யாரு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டியிலிருந்து ரகுராமன் கேட்டிருக்கிற பாடல் இதோ, குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.
1: உன் விழியும் என் வாளும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: இதைகள்?
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கண்ணம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து ராம் கேட்டிருக்கிற பாடல் சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:25 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தேனி மாவட்டம் போடி ரெங்கநாதபுரத்திலிருந்து SB மணி கேட்டிருக்கிற பாடல் மாட்டுக்காரவேலன் திரைப்படத்திலிருந்து.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா குரல் பதிவு அனுப்பியிருக்கவங்க யாருன்னு கேட்டுலாமா?
2: வணக்கம், மணப்பாறை வீரப்பூர் பூசாரிப்பட்டிலிருந்து பெயிண்டர் சின்னத்துறை. புதிய துவரணங்கள் படத்திலிருந்து மூக்குத்தி தொங்கையிலே முன்னே ஒரு பச்சைக்கல்லு பாடலை போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.

ஞாபகம் வருதே கேட்டு நினச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 10:34 ஆகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பாட்டு யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, காரணை காட்டூர்ல இருந்து ராஜேஸ்வரி கேட்டிருக்கிற பாடல், படிக்காத மேதை திரைப்படத்துல இருந்து.

0: நாய்கள் மேலடா.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பாத்திரலாம்.
2: வணக்கம் சகோதரி அபிராமி நிலவண்ணன் அவர்களே, நான் கீழாண்டார் இதுலேருந்து சண்முகம் பேசுகிறேன். எனக்கு சபாஸ்மினாங்கிற படத்துலேருந்து காணா இன்பம் கடிந்ததேனோ அந்த பாடல் பாடுங்க கொடுங்க. அது பி மோத்தி பாடினது, இந்த இரவு நேரத்தில் நல்லா இனிமையாக இருக்கும். காணா இன்பம் கடிந்ததேனோ. நன்றி, வணக்கம், குட் நைட்.

0: 10:41 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில அடுத்ததாக குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு பாத்திரலாம்.
1: வணக்கம், நான் மணப்பாறை சொக்கம்பட்டிலிருந்து மூர்த்தி. ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து என் உள்ளம் முந்தன் ஆராதனைங்கிற பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: பத்து மணி 50 நிமிஷம் கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா மலைக்குடிப்பட்டி சண்முகம் கேட்டிருக்கிற பாடல், மக்களை பெற்ற மகராசி திரைப்படத்தில் இருந்து.
1: விவசாயத்தை

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சி ஹீபர் ரோட் தேவி பிரியா தீபா இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் இருமலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். பண்பலையில் இனி சென்னை விவித் பாரதி நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 வரை கேட்டு ரசிக்கலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிகல்மணி. நிகழ்ச்சியில் தரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. ஊரெல்லாம் சுற்றினாலும் ஓய்வறியாது மனம், நீ உடனிருக்கையில்

நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. ஆர் வி உதயகுமார் ஏற்றி, இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. உன் காலடி தடம் வானவில் கோலமாய் என் வாசலில்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எண்ணங்கள் சிறகடித்து பறக்கிறது, காரணம் எல்லாம் நீ.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. நாம் எனும் உறவு இன்றல்ல நேற்றல்ல, இது ஜென்மங்களாய் தொடரும் உறவு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி, பாடலை இயற்றியவர் வாலி. எப்போதும் உன் நினைவில் இருந்தால் எங்கும் எதிலும் நீ மட்டும்தான் இருக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. தவங்கள் எதுவும் இன்றி எளிதாய் கிடைத்த வரம் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நீ யாரோ என்று நினைத்தேன், பின்புதான் அறிந்தேன் என் நிழலென.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார். இசை இளையராஜா. நினைவுகளில் நீ இருந்து என்னை ஏதேதோ செய்கிறாய், செய்தது போதாதா, இன்னும் என்ன நினைக்கிறாய்?

0: நிகழ்ச்சி தொடரும் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலை இயற்றிய வருவாளி இசை இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன்.
1: பிள்ளையின் பாட்டு தாய்க்கு தாளாட்டு.

நேர்லி நம்முடைய பேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனி ராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், விசாலாட்சி பாலு, மதுரை சோ சண்முக சுந்தரம், செல்வராஜ் என்கேஎல், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், முரளிதரன் விழுப்புரம், எம் எஸ் ராம்குமார் பல்லடம், ஏழுகிணறு அபுதாஹிர், நாமக்கல் செல்வராஜ், தியாகராயநகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் சாந்தி, ஞானசாரதி பவித்ரா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு, ஸ்ரீரங்கம் ராஜேஷ், முரளிதரன் விழுப்புரம், செந்தில்நாதன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசையிறவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடி வைப்பேன்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கண்ணு என் மூக்கு என் பல்லு என்

0: வேண்டாம், நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போகும் தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே
0: கண்ணா.
2: செல்மா, எங்கடைய இருப்பாய?
0: போயிட்டா?
2: போயிட்டா? அதை விட்ட போயிட்டானே? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டான் அவன். அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிழிக்கு ரக்கம் முளைச்சு எடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து.

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: நேர்மையிலே பலனில்லையே தேவை நிறைவேறும் வழி மாறும்
1: அப்பா.

மாடை மேட்டை கோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை.

0: நாள்தோறும் வாழ்வேன் அது போல நம்பி.
1: யூ ஆர் ரைட் மை டியர்.
0: சர்டன்லி டார்லிங்.
1: யூ ஆர் ரைட் மை
0: டியர். என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா, உன் புன்னகையும் போ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்று

மற்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

தீர்ப்பதும் மருத்துவமே மறை

அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நேரில் இதுவரை திரையசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகசுரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சசிவதனா பக்த ஜனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சந்திரஜோதி, ஆதிதாளம்.

அடுத்து வரலட்சுமி நமஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை. ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகஸ்வரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.

ಜಗನ್ನಾಥ ಪದ ಪ್ರದಾತ್ರಿ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಮಾರ್ಗಿರಿಜೆ ತವ ಸುಪ್ರಭಾತಂ.

दुरिता का सरोसे है दुर्गा देवी प्रपद्य देव चो विज्ञान